இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை இறை மாட்சி 39 அதிகாரம் முதல் குறட்பா.

படை, குடி, விளைபொருள், அமைச்சர், நண்பர், அரண் என்னும் ஆறு உறுப்புகளையும் சிறப்பாகப் பெற்றவர் அரசருள் சிங்க ஏறு ஆவார்.

நீங்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நீங்களே இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, பங்கேற்கும் மழலை எம் தமிழினி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனையின் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி, 8:05 பொன்னியின் புதுப்புனல், இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியில் நான் நினைப்பதே சரி என்ற தலைப்பில் பேசலாம், நேர்களே 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள், 10:05 நீங்கள் கேட்டவை இது கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே வெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 அறிவியல் மலர், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் மற்றும் எலிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம்.

0: stands ready for advancing cooperation through solidarity and shared progress. The India Meteorological Department IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. The Weather Department has also forecast heavy rainfall conditions over Delhi, Haryana, Chandigarh, Assam, Meghalaya, East Madhya Pradesh, Jammu and Kashmir and Ladakh during the next 2 days. In squash, India settled for the silver medal in the team event at the FISU World University Championships in Mumbai yesterday. The Indian quartet of Om Sainwal, Shamina Riaz, Suraj Kumar Chand and Nirupama Dubey lost the final to Hong Kong, China on game difference after the tie ended 2-2. Despite missing out on gold, a silver medal is India's best ever finish in the team event at the championship. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து எம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினையும் உண்ணம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே, உடம்பாரழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்று சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம் கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. நாம் இணைகிறோம், இது பக்தி மாலை. பக்தி மயமான ஒளி வீசும் பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க காத்திருக்கிறது.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976 138 178.

நேர்களே, இன்று காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக. இன்று காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனியின் உழவர்களுக்காக நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீயே நிரந்தரம் என துவங்கும் பாடல்.

0: மீண்டும் வருவதை தடுத்து அவ்வப்போது தொடர் இடைவெளியில் இந்த வேப்பம் கரைசல் தெளிக்கணும். மேலும் பாதிக்கப்பட்ட இலைகள், கிளைகள் மற்றும் பழங்கள் அகற்றி அழிக்கணும். மல்லிகைப்பூ பயிரில் டூப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். மொட்டுக்கள் பெரிதாகாமல் சிறுத்து காப்பி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் புரோப்னோபாஸ் மற்றும் 20 கிராம் காட்டாப் ஹைட்ரோகுளோரைடு இதனுடன் 10 மில்லி ஒட்டும்பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. அடுத்து இந்த ஆட்டுக்கொல்லி நோய் மேலாண்மை, இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்நோய் தமிழ்நாட்டில் ஆண்டு முழுவதும் காணப்படுகிறது. நோய் உள்ள ஆடுகளில் கண்ணீர், சளி, உமிழ்நீர் மற்றும் சாணம் ஆகியவற்றின் மூலம் நோய் கிருமிகள் வெளியேறுகிறது. பாதிக்கப்பட்ட ஆடுகளை விழாக்கள் மற்றும் சந்தைகளில் மிக நெருக்கமாக வைக்கும்போது இந்நோய் மற்ற ஆடுகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளது. புதிதாக வாங்கி மந்தைகளில் சேர்க்கப்படும்போது ஆடுகள் மூலமாகவும் இந்நோய் பரவுகிறது. இந்நோய் தடுப்பூசியை பருவமழைக்கு முன்னரே போட்டுக்கணும். முதல்ல 4 மாதங்கள் மற்றும் அதற்கு மேலான ஆடுகளுக்கு தடுப்பூசி கொடுக்கணும். பிறகு வருடத்திற்கு ஒரு முறை எல்லா ஆடுகளுக்கும் மறு தடுப்பூசி போடணும். இறுதி சினை பருவம் உள்ள ஆடுகள் மற்றும் பால் கொடுக்கும் ஆடுகளை தவிர்க்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அன்புடன் கருப்பு பேன்சி.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: Thank you. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
3: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
2: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1,200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.

இருவரி செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் இரண்டு ராணுவ தளங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணை நிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பீமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிற குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழிகள் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எம் தமிழினி. வணக்கம் தமிழினி.
4: வணக்கம் சார்.
3: தமிழினி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்க சார்.
3: நல்லா அழகாக வந்திருக்கீங்க, பக்தி பழமாக வந்திருக்கீங்க, போட்டு வச்சுருக்கீங்க, ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனால் பூ தான் வைக்கலையே. ஏன் தமிழினி பூ வைக்கல?
4: எங்கள் செடியில் பூ இல்லைங்க சார்.
3: செடியில் பூ இல்லையா? ஒட்டனூர் காவிரி ஆறு பாயிற ஊர், இந்த ஊரில் நிறைய தண்ணி இருக்குது, செடியை போட்டாலே போதுமே பூவாக பூத்து குலுங்குமே, ஏன் செடி வைக்கல
4: சார்? எங்கள் வீட்டில் செடி இருக்குதுங்க சார். அதில்
3: எப்படி போகுது ஆற்றுல தண்ணி
4: சார்? மோட்டர் போட்டுட்டா போவோம்.
3: மோட்டர் போட்டுட்டு தான் போவோமா? இல்லையே, இப்போ ஆடி மாதம்லாம் நிறையா தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, காவிரத்தில் எப்படி வருது?
4: கொஞ்சம் கொஞ்சமாக வருது.
3: சரி, தமிழ் நீங்கள் எத்தனாவது?
4: நான் 1வது.
3: நல்லா படிக்கிறீங்களா?
4: எஸ் சார்.
3: சார், அப்பா பேர் என்ன?
4: முனிரத்தனம்.
3: எங்கே போயிட்டார் முனிரத்தனம் டாடி?
4: எங்கள் அப்பா மேசன் வேலைக்கு போகிறாங்க.
3: மேசன் வேலைக்கு போயிட்டாங்களோ? இங்கெல்லாம் மீன் எல்லாம் நிறையா பிடிப்பாங்களே, பிடிக்கலையா அப்பா?
4: ஆஹா, எங்கள் அப்பா மீன் பிடிக்காங்க.
3: மீன்லாம் பிடிக்க மாட்டார். சரி தமிழினி, உனக்கு என்ன தெரியும்?
4: ஆடலாம் ஆடலாம் பாட்டு, மாமலாம் பாட்டு, பூனைக்குட்டி பாட்டும், அலா அலா குட் மார்னிங், ஐ அம் சோ ஹாப்பி டு சீ.

0: ஐயோ,
1: அடேங்கப்பா, இத்தனை பாட்டு தெரியுமா உனக்கு?
0: ஆமாம்.
1: எப்படி இப்படி இத்தனை பாட்டு மனப்பாடம் பண்ணீங்க இந்த சின்ன வயசில்?
0: நான் நிறைய படிப்பேன்.
1: ஓ, நிறைய படிப்பீங்க, பார்த்த உடனே தெரியுது. சரி, தெரிஞ்ச பாட்டுனா எடுத்து விடுங்க, கேட்போம்.
0: மாம்பழமா மாம்பழம், பல்கோமா மாம்பழம், சேலத்தில் மாம்பழம், திக்திக்கோ மாம்பழம், அலோ போல மாம்பழம் உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி பாருங்க, பங்கு போட்டுட்டீங்களா? ஆடலாம் ஆடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கையங்கள் தட்டலாம் தட்டலாம் தட்டலாம், தட்டி கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாம் புனைக்குட்டியே புனைக்குட்டியே, பானை ஊத்தாதே பானை ஊத்தாதே, பசி தீர்க்க பா.

0: கடித்து வைக்காதே, கடித்து வைக்காதே, கட்டி வெள்ளம் நான் தருவேன், கடித்து வைக்காதே. பச்சைக்கிளியே பச்சைக்கிளியே பறந்து போகாதே, பறந்து போகாதே, பழுத்த நல்லா பழம் தருவேன், பறந்து போகாதே.
1: சரி அட்டையும் எங்கள் அப்பா மூணு பாட்டு அடுத்தடுத்து பாடிக்கிங்க. இந்த மூணு பாட்டுக்காக மிகப்பெரிய கைத்தட்டு கொடுத்தலாமா? பயங்கரமாக இருக்குது உங்கள் பாட்டும் கைத்தட்டலும். இத்தனை பாட்டும் யார் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு?
0: மிஸ்.
1: அவங்க பேர் என்ன?
0: அஞ்சலா மிஸ்.
1: சரி, அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் மனப்படம் பண்ணீங்க இந்த பாட்டை?
0: மிஸ்ஸு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க மைண்ட்லேயே வச்சு.
1: ஓ, சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அப்படியே மைண்டில் வச்சு அப்படியே ஒப்பிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரில்லியண்டான குழந்தை இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சிடும் மிகப்பெரிய ஆளாயிருவாங்க நாட்டில். நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்களா?
0: எஸ் சார்.
1: அப்படியா? சரி, நீங்கள் படித்து பெரிய பொண்ணானதுக்கப்புறம் என்ன வேணும் ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் ஆகணும்.
1: டாக்டர்? டாக்டர் சாதாரண டாக்டர் இல்லை,
0: பெரிய டாக்டர் மாறிடுவேன்.
1: ஓ, பெரிய டாக்டராக மாறிடுவீங்க. அப்பப்போ பெரிய டாக்டராக மாறிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, டாக்டராக என்ன பண்ணுவீங்க?
0: ஊசி போடுறீங்க.
1: ஊசி தான் போட போகிறீங்க. அப்புறம் வேறு?

0: அப்படியா? சரி, நீங்கள் படித்து பெரிய பொண்ணானதுக்கப்புறம் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க?
1: டாக்டர் ஆகணும்.
0: டாக்டர்? நான் டாக்டர் சாதாரண டாக்டர் இல்லை,
1: பெரிய டாக்டர் மாறிடுவேன்.
0: ஓ, பெரிய டாக்டராக மாறிடுவீங்க. அப்போ பெரிய டாக்டராக மாறிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, டாக்டரை என்ன பண்ணுவீங்க?
1: ஊசி போடுறீங்க.
0: ஊசி தான் போட போகிறீங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க?
1: காய்ச்சல் தானே கொடுப்பீங்க, மாத்திரையும் கொடுப்பீங்க.
0: ஓ, இதெல்லாம் கொடுக்குறீங்க. சூப்பர் தமிழனி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: இணையநேர்களே, இன்றைய மலாலய மேல் சிறப்பித்தார் ஊராட்சுண்டிய நடுநிலைப் பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எம் தமிழினி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேயர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று August 10,
7: விடுதலை போராட்ட வீரர்,
6: அரசியல் தலைவர்,
7: எழுத்தாளர்,
6: பேச்சாளர்
7: மற்றும் வழக்கறிஞர்,
6: அகில இந்திய தொழிற்சங்க அவையின் அதிபராக இருமுறை பதவி வகித்தவர்,
7: தொழிலாளர் அமைச்சராக இருந்தவர்,
6: 40 ஆண்டுகாலம் சர்வதேச தொழிலாளர் அமைப்புடன் தொடர்பில் இருந்தவர்,
7: உத்தரப்பிரதேசம்,
6: கேரளா மற்றும்
7: மைசூர் மாநிலங்களில்
6: ஆளுநராக பணியாற்றியவர்,
7: பாரத ரத்னா விருது பெற்றவர்,
6: இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவர்,
7: VV கிரி என்று பொதுவாக அறியப்பட்ட வரதகிரி வேங்கடகிரி பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1894.
7: சிறந்த எழுத்தாளர்
6: மற்றும் இதழாசிரியர்.
7: சிறிது காலம் விளம்பர பலக எழுதி வந்த இவர்
6: பிரபலமான இதழ்களில் பணியாற்றினார்.
7: வார இதழ் தொடங்கி அதன் ஆசிரியராகவும்
6: பணிபுரிந்தார்.
7: தமிழின் மிக சிறந்த நகைச்சுவை எழுத்தாளராகவும் திகழ்ந்தவர்.
6: இளம் எழுத்தாளர்களை ஊக்குவித்து வளர்த்தவர்.
7: கலைத்துறையிலும்
6: பத்திரிகை துறையிலும்
7: முத்திரை பதித்தவர்களுக்கு
6: ஞான பாரதி விருதும்
7: பொற்கிளியும் அளித்து கௌரவித்து வந்தார்.
6: 60 ஆண்டுகளுக்கு மேல் எழுதி வந்த
7: இவர் பழக இனிமையானவர்.
6: தனது கொள்கைகளை யாருக்காகவும்
7: விட்டு கொடுக்காதவர்.
6: தமிழ் இதழியலில் தனி முத்திரை பதித்த
7: சா விஸ்வநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட
6: எழுத்தாளர் சா வி பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1916.
6: இசை மேதை,
7: இசை ஆய்வாளர்
6: மற்றும் வழக்கறிஞர்.
7: ராகங்களை பற்றி விளக்கம் அளிக்க
6: இவர் எழுதிய நூல் ஸ்வர்மாளிகா.
7: இந்துஸ்தானி இசை குறித்து
6: ஆராய்ச்சி செய்து கட்டுரை எழுதினார்.
7: தாட் முறையை அறிமுகம் செய்தவர்.
6: இவர் உருவாக்கிய பந்திஷ் ராகங்களின் இலக்கணத்தை விளக்குகிறது.
8: ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்.
6: பல இசை பள்ளிகள்,
7: இசை கல்லூரிகளை தொடங்கியவர்.
6: இந்துஸ்தானி இசையின்
7: இலக்கண தந்தை என போற்றப்படும்
6: விஷ்ணு நாராயண் பட்கண்டே பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1860.
6: சதுரங்க விளையாட்டு வீரர்,
9: 7 வயதில் ஃபிடே மாஸ்டர் பட்டமும்,
6: 8 வயதிற்கு உட்பட்ட உலக இளைஞர் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டமும் வென்றவர்.
7: தன்னுடைய 10 வயதிலேயே சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை பெற்றவர்.
6: கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற 2வது இளைய நபர்.
7: உலகின் No. 1 சதுரங்க வீரரான மேக்னஸ் கார்சனிக் தோற்கடித்த இளம் வீரர்.
9: செஸ் உலகில் பிரமிப்பான சாதனைகளை படைத்து வரும்
7: சென்னையை சார்ந்த
6: ஆர் பிரக்னானந்தா பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 2005.
6: ஜெர்மனி விஞ்ஞானியான
7: ருடல் டீசல்,
6: டீசல் இயந்திரத்தில்
7: கடலை எண்ணெயை பயன்படுத்தி வெற்றிகரமாக இயக்கினார்.
6: அதை நினைவுபடுத்தவே இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.

0: எரிபொருட்களை
1: மரபு சார்ந்த எரிபொருட்களுக்கு மாற்றாக
0: பயன்படுத்துவதை குறித்து விழிப்புணர்வு உண்டாக்கவும்
1: உயிர் எரிசக்தி துறையில்
0: அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள்
1: குறித்து எடுத்துரைக்கவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: இன்று உலக உயிரி எரிபொருள் தினம்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு கண் 9443449892.
5: JSW நியோ ஸ்டீல், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லீடிங் ஸ்டீல் மேனுபேக்சரர். JSW நியோ ஸ்டீல் பியூர் TMT கம்பிகள்.
6: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அன்புடன் கருப்பு பேன்சி.
9: தர்மபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
15: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
14: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
15: தொடர்புக்கு 8985712345.
16: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.
17: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
18: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
19: 7:07 கேட்டிருக்கிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. தக்காளி 20 ரூபாய், கத்திரிக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய் 50 பைசா, முருங்கைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 106 ரூபாய், முட்டைக்கோஸ் 84 ரூபாய், பூண்டு உடைத்தது 168 ரூபாய், பூண்டு பெரியது 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மா இஞ்சி 80 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 84 ரூபாய், எலுமிச்சை பழம் 135 ரூபாய், வெள்ளரிக்காய் 48 ரூபாய். இவை யாவும் இன்றைய நம் தர்மபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
9: AP மெடிக்கல் சென்டர்.

0: காலேஜ் ரோட் அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
6: நேயர்களை கேட்கலாம்.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
8: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
9: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
10: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். வீர சிவாஜி தன்னுடைய குருநாதர் ஸ்ரீ சமர்த்த ராமதாசரை அழைத்து கொண்டு தான் புதிதாக கட்டுகிற கோட்டை பணிகள் நடைபெறும் இடத்துக்கு போனார். அங்கு போனவர் இந்த கோட்டை எப்படி கட்டப்படுகிறது, இந்த பாறைகள் எங்கிருந்து இந்த மலையிலிருந்து கொண்டு வரப்படுகிறது, இது எப்படி வேலை செய்யப்படுகிறது என்றெல்லாம் விளக்கி கொண்டே வந்தார். அந்த புதிய கோட்டையை கட்டுகிற இடத்தில் ஏறத்தாழ 4000-5000 பேர் கடுமையாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்தையும், கோட்டையின் ஒவ்வொரு பகுதிகளையும், ஒவ்வொரு கற்களின் பெருமைகளையும் வீர சிவாஜி சொல்லிக்கொண்டே வந்தார். அப்போது அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இங்கு ஏறத்தாழ 4000-5000 பேர் வேலை செய்கிறார்களே, இவர்களுக்கு படி அளப்பவன் நானல்லவா, இவர்கள் பசியை போக்குபவன் நானல்லவா, இவர்களுக்கு ஊதியம் கொடுப்பவன் நானல்லவா என்கின்ற எண்ணம் ஒரு மின்னலை போல ஒரு நொடி பொழுதில் வந்து போனது. பக்கத்தில் இருப்பவர் அவருடைய குரு. அவருக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன, தன்னுடைய சீடன் என்ன நினைக்கிறான் என்று அவர் அதை உணர்ந்து கொண்டார். பிறகு அருகில் இருந்த அவரது குரு சமர்த்த ராமதாசர், சிவாஜி, ஏன் இந்த கல் மட்டும் இந்த கோட்டை கட்டுவதற்கு பயன்படாமல் இங்கே விழுந்து கிடக்கிறது, கல் நன்றாகத்தானே இருக்கிறது என்று கேட்டார். உடனே சிவாஜி பணியாளரை அழைத்தார். ஏன் இந்த கல்லை கோட்டை கட்டுவதற்கு பயன்படுத்தவில்லை, நன்றாக சதுரமாக அழகாகத்தானே இருக்கிறது என்று கேட்டார் சிவாஜி. அதற்கு அந்த பணியால், இது எதற்கும் உதவாத கல், இது ஒரு பொக்கை கல் என்று சொன்னார். அது எப்படி என்று கேட்டார் வீர சிவாஜி. உடனே கையில் வைத்திருந்த சுத்தியில் ஒரு தட்டு தட்டினார் அந்த கல்லை. அந்த கல் இரண்டாக பிளந்தது. அந்த கல்லுக்குள் இருந்து நீர், அதற்குள் ஒரு தேரை இருந்தது. அப்படியே அந்த பணியாளும் வீர சிவாஜியும் அதிர்ந்து போய் உறைந்து போய் நின்றார்கள். அப்போது சிரித்து கொண்டே ராமதாசர் கேட்டார், என்ன சிவாஜி, இந்த தேரைக்கும் படி அளப்பவன் நீதானா, இந்த தேரைக்கும் உணவு கொடுப்பவன் தினமும் நீதானா என மெதுவாக சொல்லி சிரித்தார். அப்படியே சிவாஜிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. தன்னுடைய அகந்தைக்கு, தன் மனதில் தோன்றிய அகம்பாவத்திற்கு தன் குருநாதர் சரியான பாடம் புகட்டிவிட்டார் என்று சிவாஜி கண்கலங்கி நின்றார். இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளப்பவன் இறைவன். அதை விட்டுவிட்டு சில மனிதர்கள், நான் செய்கிறேன், நான் அதை செய்து விட்டேன், நான் இதை இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று பெருமை கொள்கிறார்கள். ஒருவேளை இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கும் படி அளப்பது இயற்கை. இந்த பிரபஞ்சம், தினமும் சுவாசிக்கிறோம், தினமும் சூரிய கதிர்கள் நம்மீது விழுகிறது, இவையெல்லாம் நாம்

0: கேட்டு நமக்கு கிடைப்பதில்லை. இயற்கை கொடுக்கிறது அல்லது இறைவன் கொடுக்கிறான், இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்னும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் யாரோ சில நல்லவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேர்களை நிறைவு பெற்றது காலை வணக்கம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹூ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லம்தோறும் தேசியக்கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த 2 நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33வது அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றைக்குழல் துப்பாக்கிகள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொட்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள்

0: மாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்காக இரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
5: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஅள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8 ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
6: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனை நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
7: தர்மபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 திருவிழா August 10 to 12 நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
11: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
16: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம், வெள்ளி, வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
17: வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர், நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
18: ஸோ வலிப்பு நோய்ங்கிறது வந்து தமிழில் குலோக்கியெல்லாம் வந்து காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. கை கால் வலிப்புங்க தான் அந்த காக்கா வலிப்புன்னு மாறி இருக்கும். ஸோ இது என்னென்னா இங்கிலீஷில் ஃபிட்ஸு, எப்பிலப்சின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு என்னென்னா திடீர்னு ஒருத்தருக்கு மூளையில் வந்து நரம்பு செல்கள்ஸோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நரம்புக்கும் அதனுடைய ஒயரிங்க்கும் வந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் நரம்பு செல்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். அதனுடைய செயல்பாடுகள் அப்படி தான், திங்க் பண்ணுறது, யோசிக்கிறது, கை கால் மூவ்மெண்ட்ஸ்க்கு பேசுறது, சிந்திக்கிறது, மெமரி எல்லாமே கனெக்ஷன் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தான். அதுதான் மூளை சாஃப்ட்வேர் மாதிரி. ஸோ அந்த அதில் இருக்கிற எலக்ட்ரிக் கரண்ட் வந்து திடீர்னு எதேச்சியா சடனா எக்ஸசிவா ரொம்ப அதிகமா அளவுக்கு மீறி போகுதுன்னா அந்த பிரெயின் செல்ஸ் வந்து செயலிழந்து போயிடும். அதாவது ஸ்ட்ரோக்னா ரத்த குழாயில் பிளாக் வர மாதிரி. இது வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி டிஸ்சார்ஜ் சடனா அதிகமா இருக்கும் போது அந்த நர்வ் செல்ஸோட ஃபங்க்ஷன் சடனா ஸ்டாப் ஆகிறதுனால வர்ற ப்ராப்ளம் தான். எந்த பிரெயின் செல்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கோ அந்த பிரெயின் செல்ஸோட ஃபங்க்ஷன் வெளியில தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கை காலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்னா கை கால் பேரலிசிஸ் ஆகலாம், வெட்டி வெட்டி இழுக்கலாம், பேசுறதுல இருந்ததுனா வாய் குளரலாம், இல்லை திடீர்னு அவங்க அப்படியே கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, திடீர்னு அவங்களால வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு ஃபிட்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபிட்ஸும் எபிலெப்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே

0: நோய்கள் தான். அதுக்கு வந்து ஃபிட்ஸுங்கிறது வந்து வலிப்பு, எப்பிலப்சிங்கிறது வலிப்பு நோய். அதாவது வலிப்புங்கிறது என்ன, இப்போ ஒருத்தருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தோ இல்லை அவங்களோட லைஃப் டைமில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதோ ஒரு காரணத்தினால வலிப்பு வரலாம். இப்போ வந்து சின்ன வயசில் காமனாக நம்ம வந்து ஃபிப்ரைல் சீசர்னு படிச்சிருக்கோம். அப்படின்னு என்னென்னா ஜுரம் வருது அதிகமாக இருக்குன்னா என்னைக்காவது ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு ஜன்னி வருதுன்னு சொல்லுவாங்க, உடனே குழந்தைகள் டாக்டர் போவாங்க, மருந்து கொடுப்பாங்க, சரியாயிடும். அது திருப்பி ஃபீவர் வரும்போது வர்றது. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு காரணத்தை வர்றதுனால வர்றது வந்து எப்பிலெப்சி கிடையாது, அது வந்து ஒரு வலிப்பு. அதுக்கு காரணங்கள் இருக்கு, அந்த காரணங்கள் சரி பண்ணா சரியாயிரும். எப்பிலெப்சி நோய்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரே மாதிரி வலிப்புகள் திரும்ப திரும்ப லைஃப் லாங்கா, அதாவது மாசம் மாசம் வருஷம் வருஷம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து வலிப்பு நோய். ஸோ வலிப்புங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் லோ ஆச்சுன்னா ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வரலாம், உப்புச்சத்து குறைஞ்சா ஃபிட்ஸ் வரலாம், அந்த மாதிரி வர்றது வலிப்பு. திருப்பி திருப்பி அந்த நோய் சர்க்கியூட் மாதிரி வந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வலிப்பு நோய். ஸோ வலிப்பு நோய் நிறைய காரணங்கள்னால இருக்கு. ஸோ மூளையில எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் வலிப்பு ஏற்படலாம். ஸோ அது வந்து எந்த வயதினருக்கும் வரலாம், அதாவது பிறக்கிற குழந்தையிலிருந்து இறக்குற வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ அந்தந்த ஏஜ் குரூப்புக்குன்னு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. ஸோ மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது வந்து குழந்தைகள் வந்து இன்ஜுரி அண்ட் பர்த் டிஃபெக்ட் சொல்லுவோம், அதாவது பிறக்கும் போது அவங்களுக்கு மூளையில் ஏதாவது பாதிப்பு, அதாவது குழந்தைகள் உடனே அழலை அப்படின்னா குழந்தைகள் உடனே வந்து மூளைக்கு வந்து ஆக்சிஜன் போகாது. ஸோ பிறக்கும் போது ஒரு குழந்தை ஹெல்த்தியாக அழுதுன்னா அதுக்கு மூளைக்கு அப்போ தான் பிளட் ஃப்ளோ ஆக்சிஜன் ரீஸ்டோரே ஆகுது, அது ஆகலைன்னா என்ன ஆகும்னா பிரெயின் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் தான் செரிபரல் பேலசின்னு சொல்லுவோம், உடல் ஊனமாக இருப்பாங்க. ஸோ அந்த உடல் ஊனம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபிட்ஸ் வர மாதிரி மூளையோட தளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். ஸோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்லுவோம், அதாவது மூளைகளில் வந்து அவங்களுடைய குழந்தைகளை பேசுறது நடக்கிறது தவழ்கிறது இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து கரெக்டான டைமில் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து டெவலப்மெண்டல் டிசார்டர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம். வெரி ரேர்லி ஒரு ஜெனட்டிக் டிஃபெக்ட்னால வரலாம். தென் இன்ஃபெக்ஷன், அதாவது செரிபரல் மலேரியா வருது, டெங்கு வருது, வைரல் ஃபீவர் வருது, டிபி வருது, அதனால் வரலாம். தலையில் அடிபடுறது, அதாவது ஹெட் இன்ஜுரி வர்றது. ஸோ அவங்களுக்கு வந்து மூளையில் ஏதாவது ஒரு தழும்பு இல்லை ரத்த கசிவு இருக்குன்னா அந்த தழும்புலேருந்து அடிக்கடி ஃபிட்ஸ் வரலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் ஏஜ் போச்சுன்னா ஸ்ட்ரோக் வர்றது, ஸ்ட்ரோக்குனால மூளை டேமேஜ் ஆகிறது. தென் இன்னும் அட்வான்ஸ் ஏஜ் போகுதுன்னா கட்டிகள், டியூமர், மூளையில் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு வைரஸ் போய் டேமேஜ் பண்ணுறது, சம்டைம்ஸ் ஈவன் டிமென்ஷியா, ஞாபக மருந்து இருக்கிறவங்களுக்கே மூளையிலேருந்து ஃபிட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இல்லாமல் ஒரு ரொம்ப ஹிட்டன் காசஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு எப்பிலப்சி எக்ஸ்பர்ட்டை போய் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது வந்து ஏதாவது குரோமோசோமல் டிஃபெக்டா, ஜெனட்டிக் டிஃபெக்டா, இல்லை எப்பிலப்சி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு அவங்க கண்டுபிடிப்போம்.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:32. நேர்களை நாம் இணைகிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது என்பதே இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறதே. நேர்களை, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யாக்கை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பா விஜய் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா சின்மையை இணைந்து பாடியிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500 8488 20.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
12: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல்

0: intelligence and data science, information technology, chemical engineering and agricultural engineering, PhD electrical and electronics engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: நல்வாழ்த்துக்கள்.
6: நேரம் காலை 7:40. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் பாபுஜியின் பாடல் வரிகளில் கார்த்திக் ஹரிணி பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நேரம் காலை 7:47.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 3 பேர் 3 காதல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் கார்த்திக், ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள

0: மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
16: தொடர்புக்கு 9500848420.
17: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் முகமூடி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணகுமார் இசையில் மதன் கார்கே பாடல் வரிகளில் அலப்ராஜு பாடியிருக்கக்கூடிய பாடல்.
18: டேய் மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: நேர்களை நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவுனா என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை ஹரியானா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை ஹரியானா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
0: தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:02. நேர்களை நீ கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று August 10 தமிழ் இலக்கிய வரலாற்றில் தந்தை எழுத்தின் முதல் எழுத்தையும் தனது பெயரின் முதல் எழுத்தையும் இணைத்து பெயர் விளங்கிய படைப்பாளிகளாக திகழ்ந்தவர்களுள் இருவர் குறிப்பிடத்தக்கவர். ஒருவர் கவிஞர் மீரா மீ ராஜேந்திரன், எழுத்தாளர் சா விஸ்வநாதன் சாவி. இந்த சாவி என்கிற புனைப்பெயர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனித்துவமாக கவனிக்கத்தக்க ஒரு பெயர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு கருகே இருக்கக்கூடிய மாம்பாக்கம் என்கிற கிராமத்தில் ராமா சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் மங்களாவுக்கும் பிறந்த சா விஸ்வநாதன் இளம் பருவத்திலேயே சுதேசமித்திரன் இதழை தொடர்ந்து படித்து வந்ததன் காரணமாக எழுத்து துறையில் ஆர்வமுடையவராக இருந்தார். பள்ளி பருவத்தில் ஊரில் இருந்தபடியே விடாக்கண்டர் என்கிற பெயரில் கல்கியில் எழுதி வந்திருக்கிறார். இவருடைய எழுத்தாற்றலை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய கல்கி ஆசிரியர் சதாசிவம் அவர்கள் சாவியை வரவழைத்து தன்னுடைய உதவி ஆசிரியராக அமைத்துக் கொண்டார். கல்கியில் இவர் எழுதிய மாறுவேஷத்தில் மந்திரி, சி.எஸ் கால்வாயின் கதை போன்ற நகைச்சுவை கட்டுரைகளுக்கு வாசகரிடத்தில் ஏராளமான வரவேற்பு இருந்தன. இவருடைய தனித்த புகழ்மிக்க நகைச்சுவை தொடராக விளங்குவது வாஷிங்டனில் திருமணம். அதே போல விசிறி வாழை, வடம்பிடிக்க வாங்க ஜப்பானுக்கு, வேதவித்து, பழைய கணக்கு ஆகிய நூல்களை எல்லாம் எழுதியிருக்கக்கூடிய இவர் சின்ன அண்ணாமலை நடத்தியிருக்கக்கூடிய வெள்ளிமணி என்கிற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த காலத்தில் மகாத்மா காந்தி நவகாளி யாத்திரை சென்றிருந்த சமயம் அங்கு நேரில் சென்று அந்த அனுபவங்களையும் தன்னுடைய இதழில் எழுதிய பெருமைக்குரியவர். பின்னாலே பூவாளி, விசைகள், மோனா ஆகிய இதழ்களை நடத்தியிருக்கக்கூடிய சா விஸ்வநாதன் சேர்ந்த பத்திரிகையாளராகவும் படைப்பாளிகளை உருவாக்கக்கூடிய எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். சாவி என்கிற பெயரில் வெளிவந்த அந்த இதழில் முத்திரை பதித்த பல படைப்புகள் வெளிவந்தன. குறிப்பாக கவிப்பேரரசு வைரமுத்துவின் கவிராஜனின் கதை என்று பாரதி குறித்த சித்திரமும் அதில் தான் வெளிவரத் தொடங்கியது. நகைச்சுவை எழுத்தாளர் ஊ ராஜாஜியோடு நெருங்கிய நண்பராக இருந்த அவர் நகைச்சுவை துணுக்குகளுக்கு என்று தனித்த இடத்தை கொடுத்திருந்தார். பள்ளி பருவத்தில் ஊ ராஜாஜி எழுதிய நகைச்சுவை துணுக்குகளை அஞ்சலகத்தில் அனுப்ப போகிற காலத்தில் அவற்றை படித்ததன் தாக்கமாக நானும் சில துணுக்குகளை எழுதி சாவி இதழுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த செய்தி கிடைத்த மறுவாரத்திலேயே சாவி இதழில் ஒரு துணுக்கு வந்ததும் கூட என்னால் மறக்க முடியாது. இளம் பருவத்தில் பயிலுகிற காலத்தில் பத்திரிகைகளில் அவர் எழுதி வந்த தொடர்களும் அவர் படைப்பாளிகளுக்கு கொடுத்த தனித்துவமான முக்கியத்துவமும் அவரால் ஆக்கம் பெற்றிருக்கக்கூடிய படைப்பாளிகளாக இன்றும் எழுத்துலகில் பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் மாலன்

0: வைத்தியநாதன் போன்ற பெருமக்களை தமிழ் உலகத்திற்கு இதழாளராக எழுத்தாளராக அறிமுகப்படுத்திய சா விஸ்வநாதன் புதிய எழுத்தாளர்களை அடையாளம் கண்டும் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் சாகித்ய அகாடமியின் மூலமாக நடத்திய பொழுது அதில் இணைந்து பங்கேற்றிய அனுபவங்களும் கூட எனக்குள்ளே மலர்வதுண்டு. எக்காலத்திலும் அழியாத படைப்புகள் தந்தவர்களுள் ஒருவராக நகைச்சுவை துறையில் தமிழுக்கென்று ஒரு தனித்துவமான நடை கொண்டிருக்கக்கூடிய சா விஸ்வநாதனின் பிறந்த நாள் இன்று. அவருடைய எழுத்துக்களை மீளவும் எடுத்து படிப்பதற்கு நாட்டுடைமையாக்கப்பட்ட நிலையில் இணைய வழியாக அந்த நூல்களை பெற முடியும். வாழ்க்கையின் கஷ்டமான அல்லது நெருக்கடியான ஒரு சூழலில் மனதை இலகுவாக்கக்கூடிய நல்ல கதைகளையும் நகைச்சுவை தொடர்களையும் தந்திருக்கக்கூடிய சா விஸ்வநாதனின் பிறந்த நாளாகிய இன்று அவர் எழுதிய படைப்புகளில் ஏதேனும் ஒன்றை படித்து அந்த அனுபவங்களை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது மிக எளிமையாக வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் நகைச்சுவையாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்கிற நிலையில் இன்று ஒன்று நன்று என்பதாக அறியப்பட வேண்டிய அறிஞர்களுள் ஒருவராக சாவியை நினைவு கூறுவது என்னுடைய இன்றைய இலக்கிய கடமை என்றே உணர்கிறேன். அதையே உங்களிடத்திலும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:07. தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களை நிகழ்ச்சியில் அறிமுகர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 மற்றும் 0-43-42-24-40-31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அறிமுகர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பாக 0-43-42-24-40-30 என்ற நம்மளுடைய நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க சேலம் மாவட்டத்திலிருந்து சஞ்சய். அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
13: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடி.

0: மட்டும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நேரம் காலை 8:16. தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிப்பு இணையர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ராஜய்யா, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
7: பூ விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க?
6: அப்படிங்களா, நல்லா போயிட்டு இருக்குங்களா வியாபாரம் எல்லாம்? சரிங்க சரிங்க. என்ன பாடல் கேட்க ஆசைப்படுறீங்க?
7: ஜெயம் திரைப்படம்.
6: ஜெயம் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, சரிங்க. இதோ உங்களுக்காக அந்த அழகான பாடல் வருது, கேட்டு ரசிங்க.
8: ஏண்டா அழுகுற?
9: அவளை காணுமேடா.
8: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
9: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

0: இருக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா, ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம்பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: காசை வச்ச ராசா நான்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
8: 8:23 நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிவு நேயர் வணக்கம். இணைப்பில் இருந்து விட்டு போயிட்டாங்க. நேர்களே, அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் ஓமலூர் பகுதியிலிருந்து பெரியசாமி அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அன்னியின் திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தருமபுரி பண்பலை.

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:31. நேயர்களினை கேட்கலாம்.
6: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
7: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
7: தர்மபுரி.
6: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். ராமாயணத்துல ராமன் திருப்புல்லானின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிஜநாத பெருமாள் கோயில் பகுதியில் புல்லுல அமர்ந்து அவன் வந்து வருணனிடத்திலே வரம் கேட்டு அணை கட்டினான்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த அணை கட்டாங்கிற செய்தியை சொல்ற போது ஒரு செய்தி நமக்கு ஆச்சரியமா இருக்குது. தரையில பாலம் கட்டுறது ஈஸி, கடல்ல எப்படி பாலம் கட்டுவீங்க? கடல்ல தண்ணி, தண்ணியில கல்லை கொண்டு போய் நிறுத்த முடியுமா, போட முடியுமா, எப்படி முடியும்? இல்ல கல்லெல்லாம் மிதந்துச்சு அப்படின்னா அதை இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் ஒருத்தர் நம்புறதுக்கு இது இல்லை. சரி, அடுத்ததா என்ன அப்படின்னா, கல்லை போடுற போது அலை வேகமா அடிச்சு மீண்டும் கரைக்கே கொழுந்துருச்சாங்க கல்லெல்லாம். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நம்ம கடற்கரைக்கு போனோடனே எதையாவது போட்டோம்னா திருப்பி கொண்டு நம்ம மேலே தள்ளி விட்டு போயிடும். இப்போ இந்த கடல் அலை இப்படி கொந்தளிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ராமனிடம் வேண்டினார்களாம். என்ன மாதிரி? கடல் அலை ஓய்ந்து தண்ணீர் சாதாரணமாக இருந்தால்தான் இதில் நாம் அணை கட்ட முடியும் சொன்னோடனே அவர் உடனே என்ன பண்ணாரா, ஒரு பானத்தை எடுத்து அதுக்கு மந்திரங்கள் உச்சராடங்கள்லாம் பண்ணி அதை மேல் நோக்கி விட்ட உடனே அது அந்த கடலுக்குள்ளே போய் என்ன பண்ணுச்சான், எந்த பகுதியில் இவங்க அணை கட்டணுமோ அந்த பகுதியில் அலை வராமல் பார்த்து கொண்டதான். இப்போ நம்ம கேட்போம், ஏன் கடல் இருந்தால் அலை இல்லாமல் இருக்குமா, அது எப்படி முடியும் அப்படின்னு? இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அணை கட்டுற வரைக்கும் அந்த அலையை அடக்கி வச்சாருன்னு நம்ம இதில் படிக்கிறோம் ராமாயணத்தில். இது சாத்தியமா, கடல் அலையை அடக்க முடியுமா? நான் படித்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜப்பான்லேருந்து ஒரு குழுவினர் வந்து கேரளாவுக்கு வர்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அங்கே ஒரு வித்தியாசமான படகு போன்ற பெரும் கப்பலை வாங்கிறதுக்காக வர்றாங்க. இப்போ சமீபத்தில் இந்த நூற்றாண்டில், நான் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முதல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வர்றாங்க. ஜப்பான்காரன்ட்ட இல்லாத ஒரு படகாக இவன்ட்டு இருக்க போது நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்க போதுன்னு நம்ம நினைக்கலாம். அது என்ன படகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை குடைஞ்சி செஞ்சப்பட்ட படகாம். அதாவது அந்த படகில் ஆணி, இரும்பு, தகரம், வேறு எந்த பொருளுமே இருக்காதான். அப்படிலாம் எப்படி அப்படின்னா, அது முழுவதும் எப்படின்னா இப்படி இப்படி இப்படி சொருகப்பட்டிருக்குமா அப்படியே உள்ள. இப்போ நம்ம ஜன்னல் செஞ்சு கூட இப்படி சொருகிறோம்ல, அது மாதிரி. இப்போ இந்த கப்பல் வடிவத்து படகு ஆணி, தகரம், இரும்பு எதுவும் இல்லாமல் மரத்தாலேயே குடையப்பட்ட ஒரு கப்பலை வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜப்பான்லேருந்து. அதை வாங்கிட்டாங்க. 4 கேரளா மர தச்சர்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜப்பானை நெருங்கியாச்சு, பெரிய கப்பலில் அது கொண்டு போகப்படுது. ஜப்பான் நெருங்கின உடனே இப்போ இந்த இவங்க கொண்டு வந்த அந்த படகை தண்ணிக்குள்ளே இறக்கி கொண்டு போகணும். அங்கேயே போய் கரையிலே கூட இறக்கலாம், ஆனால் இவங்க ட்ரையல் பார்க்குறதுக்காக அங்கே இறக்கணும். ஜப்பான் முழுவதும் உங்களுக்கு தெரியும் தீவுகள் தான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 நாளாகவே பெரும் அலை, சுனாமி ஏற்பட்ட மாதிரி அலை அடிக்குது. கப்பலால் நெருங்கவே முடியல, இதில் எப்படி படகை இறக்கிறது? உடனே கப்பலில்

0: அந்த தலைவர் ஜப்பான் நாட்டினுடைய விஞ்ஞானிகளுக்கும் அவங்களுடைய இவங்களுக்கு தொடர்பு கொள்கிறாங்க. இப்படியாக கரையை நெருங்க முடியாத ஒரு சூழல் இருக்குங்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அந்த அலைகளையெல்லாம் அடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ஹெலிகாப்டர்ஸ் வருது. இந்த அலைக்கு நடுவில் இந்த கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, இவங்க கொண்டு போன படகு நின்றுக்கிட்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. அவங்க இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுலேயும் வாட்டர் பாம்ப்ஸ் மாதிரி மேலேருந்து போடுறாங்க. இப்போ அவங்க போட்ட குண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த குண்டுகள் முழுவதும் இந்த கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே போகுது. அந்த உள்ளே போன 10 நிமிஷத்தில் அலைகள் பூரா ஓஞ்சி போயிடுது. அது என்ன அப்படின்னா, இவங்க போட்ட அந்த குண்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் என்ன பண்ணுது, எதனால் அலை அடிக்குதோ காற்றுனால, அந்த காற்று இப்படி சோடா இருக்கு இல்லையா, சோடா இது பண்ணோம்னா அந்த காற்று வெளியே போகிறது இல்லையா, அது மாதிரி அந்த காற்றை பூரா உள்நோக்கி இழுந்த உடனே அந்த கடல் குளம் மாதிரி மாறி போச்சான். இதை ரொம்ப பத்திரமாக இதை கொண்டு போய் கரையில் சேர்த்துட்டாங்களாம். இதை நான் அந்த இதில் படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள், ராமன் அம்பு விட்ட உடனே அலைகள்லாம் அடங்கிருச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, எம்பிடு போய் சொல்கிறதுன்னு ஒரு அளவு இல்லைங்கிறாங்க. இதவே நம்ம அறிவியல் ரீதியாக எப்படி சப்மரின் போகுதோ அது போல் அவர்கள் கொண்டு வந்து அந்த போட்ட அந்த கெமிக்கல் இது என்ன பண்ணுதுன்னா, அலைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது, பாதுகாப்பாக இது கொண்டு போகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்ததை இதை யார் சொல்கிறாதிரிங்களா, இங்கேருந்து போன கேரளா படகு கொண்டு போனவங்க சொல்கிறாங்க, எங்களாலேயே நம்ப முடியல, கடலில் இருந்த அலை முழுவதும் கொஞ்ச நேரத்தில் அடங்கிருச்சுன்னு அவங்க சொன்னதை பார்த்து தான் அது அதில் அந்த கட்டுரை வந்ததை நான் பார்த்தேன். அப்போ புராணங்கள் சொல்லப்படுறதுக்கான ஆதாரங்கள் இல்லைங்கிறதுக்காக அவையெல்லாம் பொய்யின்னு நம்ம நினைக்கக்கூடாது, அவையெல்லாம் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. எவை எவை எப்படிப்பட்டவை என்பதை ஆய்ந்தாய்ந்து தான் பிறகு அறிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையா இல்லையா என்பதற்கு இந்த நிகழ்விலே வருகின்ற அந்த நீரிலே போடப்பட்ட குண்டுகள் ஒரு எடுத்துக்காட்டு. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சும்மா இணைச்சு பாலம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒத்து வருமாயே ஆனால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், சிந்தித்து பார்க்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: தருமபுரி வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7 நீர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
8: என்னோட

0: புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. ராமர் கூடல் பகுதியிலிருந்து ரத்னவேல் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து.
4: என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா.

0: ഓക്കെ, ഗുഡ് നൈറ്റ്.
1: தர்மபுரி பண்பலை 102.5 இலும் ஏ

0: ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:47. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நீர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் கருமா
3: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெரும்

0: சிறுமை ஆக்கமோடு மதினம் சாலா மருட்கை நான்கே அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார், புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சி போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின மூவடி முப்பதுங்கிற நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிபாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க, ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: எட்டு மணி 55 நிமிடம் நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவுப்படல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கேரளாவிலிருந்து கிருஷ்ணன் ருக்மணி அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.

0: வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்காக குழந்தையின் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு விளையாட்டுப் பொருளை வாங்க ஆசைப்பட்டார். கடைக்கு போனார். பல விளையாட்டுப் பொருள்கள் இருந்தன. அதில் ஒரு விளையாட்டுப் பொருளை உற்று பார்த்தார். புதிரை விடுவிக்கின்ற ஒரு விளையாட்டுப் பொருள். புதிரை விடுவிக்க முடியுமா என்ற கேள்வியோடு அந்த விளையாட்டுப் பொருள். அந்த புதிரை விடுவிக்க அவர் முயற்சித்தார். அவரே பெரிய அறிஞர், அறிவு ஜீவி, முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் அந்த புதிரை விடுவிக்க அந்த விளையாட்டு பொம்மையிலிருந்து அந்த புதிரை விடுவிக்க முயன்று பார்த்தார், முடியவில்லை. கடைக்காரர் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த புதிரை யாராலையும் விடுவிக்க முடியாது. பிறகு எதுக்கு குழந்தைக்கு இந்த பொம்மையை புதிரை விடுவீங்கன்னு கொடுத்து அவங்களை சோர்வடைய செய்கிறீங்க? இல்லைங்கய்யா, இது போன்ற புதிர்கள் ஏராளமாய் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த புதிர்களையெல்லாம் விடுவிப்பது நம் கையில் தான் இருக்கிறது. புதிர்களை விடுவிப்பதற்கு அறிவு மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் அன்பும் தோழமையும் பிறருக்கு விட்டு கொடுத்து வாழ்கிற மனநிலையும் தேவை. அதை குழந்தைகள் பயின்று கொள்வதற்காகத்தான் இது போன்ற புதிர் பொம்மைகளை வைத்திருக்கிறோம். இப்போது அப்பா மகிழ்ச்சியோடு அந்த பொம்மையை வாங்கி போனார். திருவரங்கத்தில் பெரிய நம்பிகள் என்ற வைணவ பெரியார் இறை தொண்டில் ஈடு இணையில்லாதவர். அவர் ஒரு முறை மாறநேரி நம்பிகள் என்ற தாழ்த்தப்பட்டவருக்காக இறுதிக்கடனை நிறைவேற்றி விடுகிறார். மனித உரிமை மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாறநேரி நம்பிகள் என்பவருக்காக இறுதிக்கடனை நிறைவேற்றுகிறார். அதற்காக அவரை ஊர்ச்சபை தண்டிக்கிறது, ஊரை விட்டு விலக்கி வைக்கிறது. அப்போது அவர் வீட்டு வாயில் முன்பு திருவரங்கத்து தேர் நிற்காது என்று தேரோட்டத்தன்றைக்கு ஊர்ச்சபை முடிவு செய்கிறது. திருவரங்கத்து தேர் ஆடி அசைந்து வருகிறது. அரங்கநாத பெருமான் அழகு காட்சியோடு உலா வருகிறார். அப்போது பெரிய நம்பிகளின் மகள் அந்துளாய் கண்ணீர் கோலத்தோடு வீட்டு வாயில் நின்று, உரலாம் எங்களை விளக்கியது, அரங்கா நீமா எங்களை விளக்கினாய் என்று கண்ணீர் மல்க மனதில் உருகினாள். எந்த தேர் பெரிய நம்பிகள் வீட்டு முன்பு நிற்காது என்று ஊர்ச்சபை கட்டளையிட்டதோ அந்த தேர் அச்சு முறிந்து பெரிய நம்பிகள் வீட்டு முன்பு மணிக்கணக்கில் நின்றது, நாட்கணக்கில் நின்றது. அரங்கன் அங்கேயே அழகு காட்சி தந்தான். அப்படி அன்றைக்கு ஊர்ச்சபை மீண்டும் கூடி பெரிய நம்பிகளை விசாரித்தது. நீ செய்தது தவறான காரியம்தானே? பெரிய நம்பிகள் கூறினார். கடவுள் உயர்ந்தவரா மனிதன் உயர்ந்தவரா என்று கேட்டார் ஊர்ச்சபையை பார்த்து. என்ன சந்தேகம், கடவுள்தான் உயர்ந்தவர், ஊர்ச்சபை சொன்னது. மனிதன் உயர்ந்தவனா விலங்குகள் உயர்ந்தவையா? மனிதன்தான் உயர்ந்தவன், ஊர்ச்சபை சொன்னது. இப்போது பெரிய நம்பிகள் சொன்னார், எம்பெருமான் ராமபிரான் ஜடாயி என்ற பறவைக்கு இறுதிக்கடனை செய்தாரே, அதை போல நான் மாறநேரி நம்பிகளுக்கு செய்தது எப்படி தவறாகும்? கடவுளே ஒரு உயிரினத்திற்கே இறுதிக்கடனை நிறைவேற்றுகிற போது நான் மாறநேரி நம்பிகள் பெரிய அவருக்கு செய்தது எப்படி குற்றமாகும் என்று கேட்டார். ஊர்ச்சபை அமைதி அடைந்தது. கடவுள் மனிதனில் இருக்கிறான் என்பதன் அடையாளம்தான் இது.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:05. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 ஆண்டு திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
6: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு வானலையில் வசந்தம். நம்மள சில பேருக்கு இந்த மாதிரியான எண்ணம் இருக்கும். எப்படின்னா,

0: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: கேட்டிங்களா, நம்ம பேச நினைக்கிறத நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நமக்கு எதிர இருக்கிறவங்களோ பேசணும்னு எதிர்பார்ப்போம். ஆமாம் தானே? அப்படி பேசும்போது ஆமாம் அது சரிதான் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா போதும், அதுவே நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடும்ல. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான முரண்பாடான கருத்து கூட இருக்கும். கேட்டிங்களா, எங்கேயாவது நிலவு சுடுமா, சூரியன் சுடாம இருக்குமா, நம்ம எடுக்கிற முடிவு சரியாதான் இருக்கும் அப்படின்னு பிடிவாதமா நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் அப்படியே இருப்பாங்க. எஸ், இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில நாம் நினைப்பதே சரி அப்படின்ற தலைப்புலதான் வளம் வரப்போகிறது. நேர்களே, தயாரா இருக்கிறீங்களா? நீங்களும் உங்க அனுபவத்தை எங்க கிட்ட பகிர்ந்துக்குங்க. உங்க அனுபவம் பர்சனலா இல்லாம பொது கருத்தா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நேயர்கள், நேயர்கள் அழைக்கப்பட வேண்டிய எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு நேயர்கள் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். அச்சோ, இப்போதான் ஃபோன் நம்பர் சொல்ல முடிச்சோம், அதுக்குள்ளே நேயர்கள் லைன்ல இருக்காங்க. யாருன்னு பாத்துடலாமா? நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்தி அம்மா சொல்லுங்க.
1: அதாவதுங்க, அன்னைக்கு நான் ஒரு பாட்டு கேட்கலான்னு லைன் பிடிச்சேன். நான் நினைச்சு பார்க்க மத்தவங்க கேட்டாங்க, நான் லைனுக்கே வரல, அதே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம நினைச்சத மத்தவங்களும் நினைக்கிறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷம் தானே?
0: கண்டிப்பா,
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அன்னைக்கு. எனக்கு நான் கேட்கலாம்னு நினைச்சு பார்த்து மத்தவங்க கேட்கும் போது நான் அப்படியே லைன கட் பண்ணி விட்டுட்டேன். ஹலோ
0: ஹலோ, இனிப்புலதான் இருக்கீங்க, பேசுங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: இனிப்பில் அடுத்ததாக இணையும் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கம்.
0: இனிமையான வணக்கம் சொல்பவர் யார், இங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல இருந்து ராஜசேகர்மா.
0: சொல்லுங்க ராஜசேகர்.
1: அம்மா, நான் வந்து இப்ப வானொலி வந்து 45 ஆண்டுகளை கேக்குறேன். இதுல வந்து எனக்கு வந்து நூற்றுக்கணக்கான நேரம் இருக்கிறாங்க. இருந்தாலும் சில நேரம் உடைய கருத்து என்னுடைய கருத்து ஒன்றி போறதுனால வந்து இந்த நட்பு வருது இன்னும் நீண்ட நாள்
0: சொல்றதுவான்.
1: இதுல ஒரு விஷயம் என்ன, இப்ப நம்ம வானொலி பார்த்தோம்னா இப்ப கொடைக்கால் பண்ணாலும் வானொலி போடுற எழுத்துக்கள் என்னுடைய கருத்து பரிமாற்றான். நான் நண்பர்கிட்ட பகிர்ந்துகிட்டு அவருடைய கருத்து என்னுடைய கருத்து ஒத்து போற மாதிரி இருக்கக்குள்ள ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறத நிறைய பேர் பாராட்டுவாங்கம்மா.
0: சிறப்பு சிறப்பு.
1: அதனால ஒருமித்த மன கருத்து இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறனால நாங்க சில நண்பர்கள் வந்து தலைப்பு குறுக்கும் பொழுதே முன்கூட்டியே வந்து நாங்க வந்து என்ன பேசணுங்கிறத முடிவு பண்ணிட்டு பேசுறதுனால எங்களோட மனநிலையே ஒரே மாதிரி இருக்கிறத நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேங்கம்மா.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பா சொன்னீங்க, நன்றி. அதாவது நம்ம சில விஷயத்தில் எப்படி நினைப்போனா நம்ம நினைக்கிறது தான் சரி அப்படின்னு நினச்சி ஒரு முடிவை எடுப்போம். அது சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவு தவறாக கூட போகலாம். ஆனால் அது தவறாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்காமல் அதை கடந்து வாழ்க்கையோட முன்னேற்ற பாதைக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். அதனால் எப்பவுமே நாம் எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரி அப்படின்றது இருக்கவே கூடாது. இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: தகடூர் அன்பளிக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம் சகோதரி. யார் இங்கிருந்து?
2: ஐயம்புதூர் கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்வி அம்மா சொல்லுங்க.
2: அம்மா, நான் வந்து இந்த பேருந்து நிறுத்தம் அங்கெல்லாம் போகும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க அங்க அந்த இடங்கள்ல எச்சில் துப்புறது, அந்த வெற்றிலே எல்லாம் போட்டு எச்சில் துப்புறது, புகை பிடிக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் எடுத்து சொல்லுவேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்ப பாருங்க, ஒரு வயதானவங்க நிக்கிறாங்க, ஒரு கர்ப்பிணி பெண் நிக்கிறாங்க, ஒரு குழந்தை எல்லாம் நிக்கிறாங்க. நீங்க புகை பிடிக்கிறது உங்களுக்கு மட்டும் கெடுதல் கிடையாது, அவங்களுக்கும் கெடுதல் தான். அந்த காத்த சுவாசிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அந்த கெடுதல் அவங்களுக்கும் தான் போகும். அதனால கண்டிப்பா நீங்க புகை பொது இடங்கள்ல புகை பிடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் சொல்லும் பொழுது ஆமா ஆமா அந்த அக்கா சொல்றதும் அங்க நிக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆமா அந்த அக்கா சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து எங்க பேருந்து நிறுத்தத்துல யாருமே புகை பிடிக்கிறது இல்லைங்கம்மா, பொது இடத்துல அந்த மாதிரி பண்ணிருக்காங்கம்மா. அதனால நம்ம நல்லது எடுத்து சொல்லலாங்கம்மா. அது வந்து அவங்களுக்கு தவறா கூட படும், ஆனா நம்ம அது வந்து சரியானதுதான், நம்ம சொல்றது
0: சரியானதுதான்.
2: மத்தவங்களுக்கு அது உதவியா இருக்கு இல்லைங்கம்மா. பொது இடங்கள்ல கண்ட இடங்கள்ல எச்சில் துப்புறது, இதெல்லாம் புகை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கெடுதலுங்கம்மா. அது
0: கெடுதல் தான். சிறப்பா சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றி.

0: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
10: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா August 10 to 12 நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymade Silk ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும்

0: கொன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் பாச்சம்பள்ளி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்பி ரோட், திருச்சி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசனம். இன்னைக்கு வானலையில் வசனம் என்ன தலைப்பு போயிட்டு இருக்குன்னா, நான் நினைப்பதே சரி. நேர்களே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். எதுக்காகனா, நான் நினைப்பதே சரின்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக. ஓகே, ஒரு காலத்துல ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சு வந்தாரு. அந்த ராஜாவுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருந்துச்சான், அவர் எதை நினைச்சாலுமே நம்ம நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாராம். ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு புதிய ஓவியர் வந்தாராம். அவர் வந்து ராஜாவை வந்து அழகா வரைஞ்சிட்டு இருந்தாராம். ராஜா வந்து ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா ராஜா, இந்த படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டாராம். அதை கேட்டதும் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்லை இது இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறையா சொல்லிட்டே இருந்தாராம். முதல்ல என்னோட முகத்தில் மாற்றம் வேணும்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருந்தாராம். ஓவியர் சொன்னபடியே வர ராஜா சொன்னதை ராஜா சொன்னதையே ஓவியரும் கேட்டு கேட்டுட்டு வரைஞ்சிக்கிட்டே வந்தாராம். மறுபடியும் ராஜா பார்த்தாராம். அப்பவும் சரியில்லை, நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னாராம். அருகில் இருந்த அமைச்சரை ராஜா பார்த்தாராம், அவர் அமைதியாக இருந்தாராம். அப்போது ராஜா அமைச்சர்கிட்ட கேட்டாராம், என்னோட கருத்து எப்பயாவது தவறா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், மன்னா, உங்க கருத்தை தவறுன்னு நான் சொல்லலை, ஆனா நீங்க நினைக்கிறது மட்டும்தான் எப்பவுமே சரியா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சான். அப்படின்னா என் கருத்துக்கு யாராவது சொன்னா அதை எதிர என் கருத்துக்கு யாராவது எதிர் சொல்ல முடியுமா, நான் சொல்றதுதான் சரின்னு சொன்னாராம். அப்போ அமைச்சர் சொன்னாராம், மன்னா, நம்மளுடைய கருத்தை மற்றவங்க ஏற்றுக்கல அப்படின்றதுக்காக அவங்க வந்து தவறானவங்களா இருக்க முடியாது. சில நேரத்தில் அவங்க பார்க்கும் கோணம் என்ன நமக்கு தெரியாத ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட ராஜா அமைதியாயிட்டாராம். அடுத்த நாள் ராஜா மக்களை பார்க்கறதுக்கு போனாராம். அப்போ ஒரு வயசான விவசாயி ராஜா கிட்ட சொன்னாராம். அப்போ என்ன சொன்னாருன்னா, ராஜா ராஜா, விவசாயத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லும் போது எப்பவுமே நான் மட்டும்தான் எடுக்கிற முடிவு சரின்னு நினைக்கிற ராஜா அன்னைக்கு யோசிச்சு பார்த்தாராம், இது இவர் சொல்றதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாராம். அப்பதான் ராஜா மறுபடியும் அமைச்சரை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாராம், நான் நினைக்கிறது மட்டும்தான் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு, ஆனா அது தவறுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்கறது தான் உண்மையான அறிவுன்னு சொன்னாராம். அன்னையிலிருந்து ராஜா ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாராம். அது என்ன பழக்கம்னா, மற்றவங்க சொல்றதையும் கேட்பாராம், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்பாராம். நம்மளுடைய எண்ணம் நமக்கு சரியா தோணலாம், ஆனா எல்லாருக்குமே அது சரியாதான் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. எல்லாரும் அந்த விஷயத்த வேற வேற மாதிரி யோசிப்பாங்க, வேற வேற மாதிரி பார்ப்பாங்க. அதனால

0: நம்ம சொல்றது தான் சரின்னு இருக்கக்கூடாது. அந்தந்த நேரத்துல அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப அவங்க எடுக்கிற முடிவும் சரியானதா தான் இருக்கும். நேயர்கள் கிட்ட பேசிடலாமா? இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, ரிச்சியா இருக்கேம்மா, உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: நம்மளுடைய கருத்து தான் சரி அப்படிங்கும் போது மத்தவங்க சொல்றது நம்ம கண்ணுக்கு தெரியாதுமா. அதனால ஒரு பாசி கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உருவாகும். மத்தவங்க நம்மள இலகுவா ஃப்ரெண்ட்ஷிப்பா நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதே இருக்காதுமா. நான் செஞ்சதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா, மத்தவங்க என்ன செய்யறாங்க அல்லது மத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்காம நம்ம ஒன் சைடடாக தான் நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படிங்கறத இருக்கும். அதே மாதிரி மேம், நம்ம மத்தவங்க கிட்ட இலகுவாக பழகுவதும் ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறத விஷயமும் ஸ்டாப் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்திற்கான டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறோம், மத்தவங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னாதான் நம்ம கருத்தோட அது பெஸ்டா இருக்கும், இருக்கா அப்படின்னு தெரிய வரும். இப்ப இவங்க கிட்டயா நான் சொன்னதுதான் கரெக்ட்ங்கிற மாதிரி பேசுவாங்க, இவங்க கிட்ட எதுக்கப்பா கருத்தை சொல்லிக்கிட்டு நம்மள விட்டு ஆட்கள் விலகுவாங்க. அதன் மூலியமாக பல்வேறு நல்ல விஷயங்களை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது,
0: கண்டிப்பா நம்ம இழந்துருவோம் அந்த மாதிரி விஷயத்தை.
1: ஆமா, அதனால எல்லார் சொல்றதையும் கேட்கணும் மேம், கேட்டுட்டு நம்ம பெஸ்டான ஒரு சாய்ஸ் எது அப்படிங்கறத பிக் பண்ணும். ஆனா நான் சொல்றதுதான் ரைட்னு நம்ம பேசினோம்னா மத்தவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் கொடுக்கும். அது மாதிரி செய்யறத தவிர்க்கணும் மேம், அது நல்ல குணம்.
0: அருமையா சொல்லுங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர். காலை வணக்கம், யார் இங்கிருந்து?
2: தர்மபுரி மதிவோன் பாலி மோகன் பேசுமா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டுமா, நான் சொன்னதே சரின்னு தலைப்பு எங்களுக்கே வந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான தலைப்பு. நம்ம நினைக்கிற சில நேரங்கள் நடக்காத போதுதான் மனசுக்கு வந்து ஒரு ஆதங்கம் உருவாகுது. காரணம் உதாரணத்துக்கு, இப்ப நண்பர் காட்பாடி சந்திரசேகர் அவர்கள் பாத்தீங்கன்னா, அவர் வந்தாதான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறாரு. அவரு 6 நிமிஷத்துக்குள்ளே பேசிட்டு போகணுங்கிறது நான் நினைக்கிறேன். அது எப்பயுமே நடக்க போதுன்னு தெரியும் போதுதான் அந்த ஆதங்கம் உருவாக்கு. காரணம் எப்பயுமே வந்து அடுத்தவங்களுடைய
0: பாடணும்.
2: அதனால வந்து நான் நினைக்கிறது என்பது சரி என்பது முட்டாள் சொன்ன அனைவரும் ஒன்று கூடி உருவாகிறது நினைப்பதுதான்
0: சரியான சொல்லுவேன். சிறப்பா சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், நிப்ல இருக்கீங்க? வணக்கம்.
3: அன்பு தங்கைக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம் பட்டு காப்பூர் கே கே கணேசன்.
0: சொல்லுங்க.
3: நீங்களே அந்த ராஜா கதை சொன்னீங்கல்ல, பொருத்தமான கதைமா. அந்த கதையை நம்ம கூர்ந்து கவனிச்சு அது போல நடந்தமாதிரி நாம வந்து உண்மையிலே நம்ம வாழ்க்கையில
0: நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயர்
4: இனிய காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேறி சுப்பிரமணி. அம்மா நலம் நலமறி ஆவல்.
0: நலம் நலம், சொல்லுங்க.
4: அம்மா அருமையான தலைப்பு, தலைப்புக்கு ஒரு வாழ்த்துக்கள். பொதுவாகவே வந்து பெரியவர்கள் சான்றோர்கள் சொன்ன சிந்தனைகளை நம்ம திரும்பி பார்க்கணும். அதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்குதோ நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கலாம், கெட்ட கருத்துக்களை வெளியிட்டுட்டு அன்ன போறது போல நம்ம வாழணும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்மா.
0: வணக்கம், நன்றி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணையலாம்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம் பள்ளி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்

0: இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
8: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணையலாம்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976138178.
3: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
6: மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
7: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
8: நீர்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். நிகழ்ச்சியில நான் நினைப்பதே சரி என்ற தலைப்பு, இந்த தலைப்புல தான் வளம் வந்துட்டு இருக்கு. நேர்களை, நீங்களும் உங்க அனுபவத்தை எங்ககிட்ட பகிர்ந்துங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய எண் புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னுணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நீங்களும் உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்குங்க. நேயர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. வணக்கம்.
9: வணக்கம்மா.
8: வணக்கம். யார் இங்கிருந்து?
9: மணிமேகலை அங்கனாம்பந்து பேசுறேன்.
8: சொல்லுங்க மணிமேகலை.
9: எது வேண்டுமானாலும் நினைக்கலாம் என்பது சரியானது கிடையாது. சரியானதை நினைப்பதே சரி.

0: இப்ப கூட காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரி இது தவறுது என்று பிரித்து நினைக்க முடியாத நபருக்கு தவறான பழக்கம் கூட சரியாதமா தெரியுது. அது எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, சைலண்ட் பாய்சன் மாதிரி சிறுக சிறுக அவர்களுடைய மூளைய செயலிழக்க செய்யுதுன்னு சொல்லி சொல்லலாம். நம்மளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அன்பும் அறமும் ஒழுக்கம் பக்தி அறிவு வீரம், இப்படி புகழோடு வாழ்ந்தவர்தான் நம்மளுடைய முன்னோர்கள், பேரரசர்கள், சிங்க பெண்கள், தேச தலைவர்கள். மக்களினுடைய நலனை நினைத்து போராடியதால் தான் நமக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைச்சது இல்லையா? அவர்களோட நினைப்பு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஒரு நல்ல விஷயத்த சொன்னா கூட ஏத்துக்கிற மனப்பக்கம் யாருக்கோ மனிதர்களா இருப்பாங்க.
1: சிறப்பு சிறப்பு, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இனிய வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிமா.
1: தேன்மொழியம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுதான்பா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: நம்ம நினைக்கிறதே நம்ம எதிர்பார்க்கிறவங்க பேசுறதுன்றது அவங்க கரெக்டா நாம நினைக்கிறதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா, நமக்குள்ள இருக்கிற ஐயோ ஐயோ நாம நினைக்கிறத அவங்க சொல்றாங்க, அவங்க நம்மள விட முந்திருவாங்களா, அந்த ஒரு ஈகோவால நிறைய பேர் தன்னுடைய பிரின்சிப்பை இழக்கிறாங்கம்மா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது நிதர்சனமான உண்மை இல்லையா?
2: ஆமாமா, அதுதான் உண்மையே. அதனால அவங்க சொல்றது அவங்க அவங்கதான் தெரிஞ்சன்னு போனோம், நாம ஈகோவால என்ன, ரெண்டு பேரும் மனசால ஒட்டி போயிட்டுங்க, அப்புறம் யாரு முன்னந்த என்ன?
1: சரிதான் சரிதான், சிறப்புமா சிறப்பு, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு.
1: நல்லா இருக்கும்மா, சொல்லுங்க.
3: நான் நினைக்கிறது சரின்றது அதிக பேர் செய்யறதா, அத நான் கூட அந்த மாதிரி சில நேரங்கள்ல, சில நேரம் இல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய நானும் அப்படிதான் நினைக்கிறேன்.
1: கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
3: இப்ப கேக்குது,
1: கேக்குது, சொல்லுங்க.
3: அதாவது இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் நினைக்கிறது சரின்றத மத்தவங்ககிட்டயும் போய் அழுத்தமா சொல்றதுக்குதான் முயற்சி பண்ணுவோம். அதாவது அவங்க ஏத்துட்டு வைக்கிற மாதிரி பண்ணுவோம். ஆனா அவங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், அவங்க சிந்தனையில இருந்து சொல்லுவாங்க, அத நம்ம கேட்கறதுக்கு அப்ப மனசு வராது. அதனால ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் இல்ல இழப்பு ஏற்படும் போதோ வந்து அப்புறமா யோசிச்சுக்கோ, அவங்க சொல்றது கூட செஞ்சிருக்கலாம் பாருங்க, அதை கேட்டுதான் ஆகும் அப்படின்னு நமக்கு அப்பதான் தோணும். அது மாதிரி நிறைய அனுபவப்பட்ட பின்னாடிதான் மத்தவங்ககிட்டயே ஆலோசனை கேட்கலாம், அதுல எது சரின்றத அப்புறமா யோசிச்சு முடிவெடுக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் மாறிதான் வருது.
1: நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வானொலி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் தர்மபுரி குலவர்சந்த் அருகிலிருந்து முனிப்பதா பேசுறமா.
1: சொல்லுங்க.
4: என்னை பொறுத்த வரைக்கும்மா, காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லலாம். சுருக்கமா பேசுறா, அடுத்த நேரம் பேச வாய்ப்பு, என்னோட கருத்துமா. நன்றிமா.
1: நன்றி நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கங்க.
1: வணக்கம்.
5: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
5: நம்ம சொல்றது சரின்னு நமக்கு தெரிஞ்சா கூட அத மத்தவங்களுக்கு அது சரியா தெளிவா புரிய வச்சு சொன்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது இல்லாம நம்ம சொல்றதா சரின்னு பேசணும்னா அது நம்ம சொல்ற யோசனைக்கும் பிரயோஜனம் இல்ல, கேட்கிறவங்களுக்கு பயன் இல்ல. மத்தவங்களுக்கு புரியணும், அத நம்ம புரிய வைக்கணும், அடுத்தவங்களுக்கு தேவையான யோசனை புத்திமதியை சொன்னா எல்லோருக்கும் நல்லதா இருக்கும், பயனா இருக்கும். என்னுடைய கருத்துக்கள்.
1: சிறப்பு சிறப்பா சொன்னீங்க, நன்றி.

0: இனிப்பிளினி மடுத்தனையர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: டி கொள்ளலிருந்து மூர்த்தி.
0: சொல்லுங்க மூர்த்தி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: தள்ளி போறது அது ஒரு மாசம் ஆயிரும். ஒரு மணி நேரம்ன்ற தள்ளி போறது ஒரு நாள் ஆகும். அடுத்த வருஷம்ன்றதே பல ஆண்டு மாதிரி ஆயிப்போயிடும். அதனால அன்னன்னைக்கு வேலையை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா நாளைக்கு ஈஸியா இருக்கும்.
0: சிறப்பு சிறப்பா சொன்னீங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். சேலம் வேபடிதாளி.
0: சொல்லுங்க.
2: மீண்டும் தலைப்பை உறுதிப்படுத்திக்கிறேன். எதுவுமே நாம நினைக்கிறது நமக்கு சரி. அந்த நேரத்துக்கு கோபத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது நாம நினைக்கிறது சரின்னு தான் படும். அதாவது என்ன சொல்றது, சந்தோஷமா இருக்கிறப்ப வாக்குறுதி கொடுக்காத, கோபமா இருக்கிறப்ப முடிவு எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. எதையுமே நிதானிச்சு பேசுறதுல விஷயமே இருக்குது. ஆனா நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி இல்ல. நம்ம நினைக்கிறது சரியாங்கிறது இன்னொருத்தர்கிட்ட ஐடியா கூட கேட்கலாம், அதாவது ஒப்பீனியன் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், மூன்று வகையான அந்த ஒப்புதல் பார்த்து முடிவு நாம எடுக்கணும். அப்பதான் நாம நினைக்கிறது சரியா வரும்.
0: சிறப்பு சிறப்பா சொன்னீங்க,
2: நன்றி.
0: நன்றி. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து இணையலாம்.
3: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்.
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 6-1-0.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் காற்றோட கவிப்படம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில நான் நினைப்பதே சரின்ற தலைப்புல தான் வளம் வந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம மூதையாதார், நம்மளுடைய மூதாதையான வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதிலுக்கு. அதாவது என்னன்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் யோசிச்சுக்கலாம், ஆனால் அது ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் இது பண்ணலாமா வேணாமா, ஆக்சுவலி நம்மளே ஒரு முடிவை எடுத்துட்டு இருப்போம், ஆனால் அதுக்குள்ளே இது சரியா இருக்குமா தவறா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல்ல. வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவு நிறைய நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கும், நம்ம சொல்கிறது தான் சரின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சில நேரத்தில் அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாலும் பல நேரத்தில் அது தோல்வியை கொடுத்துரும். அப்படி அது தோல்வியை கொடுத்தா கூட அங்கே துவண்டு போகாமல் அதிலிருந்து மீண்டெழணும். அதாவது நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் போது நம்மளோட மனசை ஏற்றுக்கும். இதே தவறாக இருந்தால் நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா. ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு தவறான முடிவை எடுத்தாலுமே சரி, அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். குட்டைகளில் எப்படி நீர் தேங்கியிருக்கோ அந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சுட்டு நம்ம தேங்கி நிற்காமல் நம்ம கொற்ற அருவி போலையோ இல்லை நதி போலையோ நம்ம வாழ்க்கை பயணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். நேர்கள்கிட்ட பேசிடலாமா? வணக்கம். வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம். பட்டம்
5: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
6: நானும் ஒரு காலத்துல அப்படிதான், நம்ம சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். எல்லாம் நம்ம சொன்னதுதான் சரின்னு சொல்லி சொல்லணும். ஆனா வந்து யோசனை பண்ணி பார்த்தோம்னா நாம சொன்னதும் தப்பா இருக்கும். அதனால எதுவுமே யோசனை பண்ணி நம்ம எதுவும் பேசணுங்க.

0: அதுதானே ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு கரெக்டா இருக்கும். நன்றி நன்றி. இனிப்பில் இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: சொல்லுங்க. ஒருத்தர் வந்து இப்ப ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை நம்ம வந்து கேட்டுக்கணும். அவங்களுக்கு குறுக்கா குறுக்கா பேசக்கூடாது. அவங்க என்ன பேசுறாங்க உள்வாங்கிட்டு நல்லதா எடுத்துக்கலாம், கெட்டதா இருந்தா விட்டுறலாம்.
0: கண்டிப்பா இது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்.
1: அது இன்னொன்னு என்னன்னா, நானே நல்லவன் நல்லவன் நான் சொல்லிக் கூடாது. ஊர்ல இருக்கிற நிறைய பேர் சொல்லணும், அவன் நல்ல மனுஷன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நானே நல்லவன் நல்லவன் சொல்லிக் கூடாது நம்ம.
0: நன்றி நன்றி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேயர்களே, 10:05 நீங்கள் கேட்டவை உங்களுக்கும் இதில் பாட்டு கேட்கணும்னு விருப்பமாக இருக்கா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட வாட்ஸ்அப் பேஜில் நம்மளோட பண்பலை எண்ணான 40343 42 24 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு. உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்களுடைய பெயர், ஊர், அதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்கள் குரல் பதிவோடு நீங்கள் கேட்ட பாடலை போடுவோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம்ல நான் நினைப்பதே சரி என்ற தலைப்புல தான் வளம் வந்துச்சு. நிகழ்ச்சியில நேயர்களும் உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நேயர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சித்த நேயருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இதுவரை உங்களுடன் இருந்தது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுபலட்சுமி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 rupees ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
10: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
11: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும்

0: அவது படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று ஒரு திருக்குறளை கூறிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, என்னைக்கும் கேள்விகளோடு வர்ற நீங்கள் இன்னைக்கு என்ன திருக்குறளோடு வர்றீங்க கேட்டேன் நான். இந்த திருக்குறளுக்கு எனக்கு உடனடியாக அர்த்தம் வழங்கி ஆகணும், சொல்லுங்க கேள்வியை போட்டார் புகழ்மதி. ஒரு மனிதன் குணமுள்ளவன் சால்புடையவன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு கெடுதல் செய்கிறவனுக்கும் நல்லதே செய்ய வேண்டும், இதுதான் பொருள். இது எப்படிங்க வள்ளுவர் சொல்கிறது சரியாக இருக்கும், கெடுதல் செய்கிறவனுக்கு நாமும் கெடுதல் செஞ்சாதானே அவனை திருத்த

0: இவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
1: இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று ஒரு திருக்குறளை கூறிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, என்னைக்கும் கேள்விகளோடு வர்ற நீங்க இன்னைக்கு என்ன திருக்குறளோடு வர்றீங்க கேட்டேன் நான். இந்த திருக்குறளுக்கு எனக்கு உடனடியாக அர்த்தம் வழங்கி ஆகணும், சொல்லுங்க, கேள்வியை போட்டார் புகழ்மதி. ஒரு மனிதன் குணம் உள்ளவன் சால்புடையவன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு கெடுதல் செய்கிறவனுக்கும் நல்லதே செய்ய வேண்டும், இதுதான் பொருள். இது எப்படிங்க வள்ளுவர் சொல்கிறது சரியாக இருக்கும்? கெடுதல் செய்கிறவனுக்கு நாமும் கெடுதல் செஞ்சால் தானே அவனை திருத்த முடியும், இது புகழ்மதி. ஏன், கெடுதல் செய்கிறவனை நல்லது செஞ்சு கூட திருத்தலாம் இல்லையா? இது நான். நண்பர் புகழ்மதி கூறுவது போல நமக்கு எதிரியாக உள்ளவர்களுக்கெல்லாம் நாமும் எதிரியாக மாறிவிட்டால் நாட்டில் எதிரிகள் மட்டுமே எஞ்சியிருப்பர். நல்லவர்களை தேடுவதற்காக வேணும் நாலு நல்லவர்கள் நாட்டில் இருக்க வேண்டுமல்லவா? இன்றைக்கு போட்டியாளர் இல்லாத தொழில்களே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத தேர்வுகளே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. அப்படியானால் நமக்கு வரும் போட்டியாளர்களை எப்படி வெல்வது? போட்டியாளர் ஒரு வியூகம் வகுத்தால் அவருக்கும் மேலான வியூகத்தை நாம் வகுத்தால்தானே நம்மால் அவரை ஜெயிக்க முடியும். ஆனால் வியூகம் நன்மை சார்ந்ததா அல்லது தீமை சார்ந்ததா என்பதில்தான் முடிவு இருக்கிறது. உலகம் வணிகமயமாகி போனாலும் அவ்வணிகத்திலும் ஆன்மீகம் கலந்திருக்க வேண்டுமென்று நல்லவர்களும் ஞானிகளும் கூறுகின்றனர். திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் அண்மையில் ஒரு கதையினை சொன்னார். போட்டியாளரை வெற்றி காண மிக எளிமையான ஆன்மீக வழி அது. ஓர் ஊரில் ஒரு பலசரக்கு வணிகர் இருந்தார். சுமாரான பலசரக்கு கடை. அவருடைய கடைக்கு சென்று பொருள்கள் வாங்கினால் அவை சரியான எடையில் இருக்கும், நிறைவான தரத்தில் இருக்கும், சரியான விலையில் இருக்கும் என்று பெயர் பெற்று வணிகம் செய்து வந்தார். நல்ல கூட்டம், நல்ல வணிகம், நியாயமான வருமானம், நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு. இப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் ஒருநாள் திடீரென அவருடைய கடைக்கு எதிராக மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உருவாகத் தொடங்கியது. இந்த அங்காடி செயல்படத் தொடங்கினால் நம்முடைய கடை அடியோடு படுத்து விடுமே யோசித்தார். அங்காடியும் ஒரு நாள் திறக்கப்பட்டது. அங்கு திரள் திரளாக வாடிக்கையாளர் கூட்டம். தனக்கு எப்போதும் வழிகாட்டியாக திகழும் குருவிடம் சென்றார் பலசரக்கு வணிகர். குருவே, நான் என்னளவுக்கு ஒரு சிறிய கடையை வைத்து நேர்மையாக வணிகம் நடத்தி வருகிறேன், ஆனால் என் வணிகத்திற்கு போட்டியாக இப்போது என் கடைக்கு எதிராகவே மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துவிட்டது, நான் என்ன செய்வது? பணிந்து கேட்டார். குரு சொன்னார், இனிமேல் நீ காலையில் எழுந்ததும் பிரார்த்தனை செய். உன் கடை நன்றாக நடக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வதோடு எதிரே புதிதாக வந்துள்ள அந்த பெரிய கடையும் நன்றாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய், எல்லாம் சரியாகிவிடும். 6 மாதம் சென்றது. பலசரக்கு வணிகர் குருவை பார்க்க வந்தார். என்ன ஆயிற்று? குரு கேட்டார். என்னுடைய பலசரக்கு கடையை மூடிவிட்டேன் குருவே என்றார். பிறகு? குரு கேட்டார். எதிரே இருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வாங்கிவிட்டேன் குருவே என்றார். வாழ்த்துக்களால் கூட எதிரிகளை வீழ்த்த முடியும் அல்லது நம் வசம் ஆக்க முடியும். நம்புவோம் நாளையும் நமது.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நேர்களை, நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு

0: பிடித்த பாடல், பாடல் இடம், சுற்றுலா திரைப்படம், உங்கள் ஊர், இவை அனைத்தையும் உங்களுடைய குரலில் பதிவு செஞ்சு அனுப்புங்க நேர்களே. நிச்சயம் உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெறும். நேர்களே, நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், நான் ஏ சபான் வீட்டில இருந்து மாதுமணி பேசுறேன். எனக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பட்டிலிருந்து ஏனென்றால் உன் பிறந்த நாள் சாங் பிளே பண்ணுங்க. தேங்க்யூ.

0: பண்டிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
13: 10:15 நிமிடம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிர்லே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
14: FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரியிலிருந்து சாந்தி கந்தசாமி. எனக்கு பிடித்த பாடல் நதியே நதியே படம் ரிதம். இப்பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.

0: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: 10:22 நிர்லய நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: ஹலோ, வணக்கம் சார். முத்தூர்லேருந்து சுபா பேசுகிறேன். எனக்கு காதலர் தினம் படத்தில் ரோஜா ரோஜா அந்த மாதிரி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: செய்கோலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: நீங்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நேரம் காலை 10:30. நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: தருமபுரி எஃப்எம்மிற்கு இனிய காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை வட்டம் சிவராமன் பேசுகிறேன். படம் முகவரி, பாடல் ஓ நெஞ்சே நெஞ்சே.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
2: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
3: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: 10:38 நிமிடம் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
5: வணக்கம் ஐயா. தார்காடு ஐயங்காட்டிலிருந்து வேணிகா, படம் கருத்தம்மா, பாடல் தென்மேற்கு பருவக்காற்றே.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
3: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 10:45 நிமிடம் நிகழ்ச்சியது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிகழ்ச்சி நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நீகரின் குரல் பதிவு.
2: பண்பலைக்கு வணக்கம். திருப்பதி கல்குமார் மேட்டிலிருந்து பேசுகிறேன். எனக்கு கும்பகரை தங்கையா படத்திலிருந்து தென்றல் காற்றே தென்றல் காற்றே சாங் போடவும் நன்றி, வணக்கம்.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல குடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
9: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
10: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
9: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: 10:51 நிமிடத்தில் கேட்ட ஸ்தோனிரோம். இது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சி நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நீயரின் குரல் பதிவு.
12: இவருக்கும் காலை வணக்கம். என்ஜோ காலையிலிருந்து ராணி பேசுறேன். படம் எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி, பாடல் நீயே நீயே. அந்த பாடலை போடுங்களையே. நன்றி.

0: நெருக்கடி மற்றும் விஷ முறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேர்களை, இன்று நண்பகல் 12:10 அறிவியல் மலர். இன்று பிற்பகல் 2 விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பம் குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் தனது வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த எஸ் தம்பிதுரை. நிகழ்ச்சி நிறைவுபெறுகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களை, இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி. நேர்களே, நிலையத்தில் நேரம் 11:00 நேர்களை கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மா

0: வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது பாகற்காய் புளிக்குழம்பு. இந்த பாகற்காய் புளிக்குழம்பு அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியாக விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் இல்லை அப்படின்னாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரெண்டு பாகற்காயை வட்டமாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 10-15 அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் போல் பூண்டு உரித்து எடுத்துக்கலாம். அதை தட்டி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாகற்காயை கசப்பு, ஓரளவுக்கு நமக்கு கசப்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்னா சுடுதண்ணியில் வந்து உப்பு போட்டு அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அலசி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வாணலியில் கடலை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை நல்லெண்ணெய் கூட பயன்படுத்தலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் விடுற மாதிரி வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே இது ரெண்டும் அப்படியே வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாகற்காயை போட்டு நல்ல ஒரு 5-10

0: எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை நல்லெண்ணெய் கூட பயன்படுத்தலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் விடுற மாதிரி வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே இது ரெண்டும் அப்படியே வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாகற்காயை போட்டு நல்ல ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி சுருண்டு வர அளவுக்கு வதக்கினோம்னா கசப்புத்தன்மை அவ்வளவா தெரியாது. இப்படியே வதக்கிட்டு இருக்கும் போதே பூ மஞ்சப்பொடியும் தேவைக்களவுக்கு போட்டுக்கலாம். அப்படியே இது போட்டு ஒரு 2 நிமிஷம் இது ரெண்டு மட்டும் போட்டு வதக்கிட்டே இருக்கும்போது 2-3 நிமிஷம் கழிச்சு மிளகுப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா பொடி, கொஞ்சம் வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி புளிக்குழம்பு பொடி போட்டுக்கலாம். இது போட்டு நம்ம அப்படியே வதக்கி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடலாம். நல்லா இது வதங்கி வெந்து வரும்போது ஒரு எலுமிச்சை அளவுக்கு நம்ம முன்கூட்டியே புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளிக்கரைசலை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஊத்தி நல்லா சுருண்டு வர அளவுக்கு கொதிக்க வைக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சு வரும்போது நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா புளிக்குழம்பு, இதுல போட்டு மேலும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூடான பாகற்காய் புளிக்குழம்பு தயாராயிடும் நேயர்களே. இந்த பாகற்காய் புளிக்குழம்பு இன்னைக்கு செஞ்சு இப்பவே சாப்பிடுறத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப கூடுதல் சுவையா இருக்கும். இது சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். சரி, இதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து விரும்ப மாட்டாங்க, சுவைக்காக இதோட கசப்பு தன்மைக்காக நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் போக்கக்கூடியது, குடல்ல இருக்கிற வயிற்று புழுக்களை போக்கக்கூடியது, ஜீரணத்தன்மையை துரிதப்படுத்தும், அது மட்டும் இல்லாம கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடியது. சரி நேயர்களே, இந்த புளிக்குழம்பை நீங்களும் வீட்டுல செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்திடுங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கிறது. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 11:05. தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அணில் கொழுக்கட்டை மாவு.

நேயர்களை நாம் கேட்டு ரசிக்க விருப்பது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமா வளம் வர இருக்கு. நேயர்கள் இதில் பங்கு பெற புதிய தோழிகளாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன்னணி 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய

0: வாங்கக்கூடிய சுவை என்றென்றும்.
1: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: தர்மபுரி
11: மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.

இடத்தில் நேரம் 11:15. தருமபுரி பரிசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பரிசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பூவே பின் பூவே இன்னைக்கு நிகழ்ச்சி பாவேறு விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. தோழிகள் கிட்ட பேசிடலாமா? வணக்கம் வணக்கம்

மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
0: தர்மபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மாயந்த ரோடு, சேலம்.
12: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
14: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
15: தர்மபுரி பைசுவாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
16: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
17: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
18: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
15: நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5.

0: பதினேழு பூவே பின் பூவே நிகழ்ச்சி பாவேர் விருப்பமும் வளம் வந்திருக்கு. தோழிங்க கிட்ட பேசிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் பசுமையினர் பரிமலா. நலம் நலமறி ஆவல்.
0: நலம் நலம் அம்மா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சிகரம் படத்துல இருந்து
0: போட்டுலாம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
11: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: தர்மபுரி ஏ கொள்ள அள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
14: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
15: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
16: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
15: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
16: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
17: மிஸ்டர் கோல்ட், 100% கடலை எண்ணெய்.
18: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
19: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
20: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
21: தர்மபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தொருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
22: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
23: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
24: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
25: தொடர்புக்கு 9500 84 8820.
26: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறும்.

0: அனைவரும் வருக, கருப்பு சாமி அருள்வாக்கு பெறுக.
1: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் பூவே பெண் பூவே. இன்னைக்கு நிகழ்ச்சி பாவியர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. புதிய தோழிகள் பங்கேற்க 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். பெண் தோழிகை கிட்ட பேசிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி
1: ராஜேஸ்வரி அம்மா. சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, இன்னைக்கு பாவியர் விழுப்பமா போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு காஃபி பாட்டு, என் மனவாளி பாட்டு,
1: உங்களுக்காக போட்டுடலாம். நன்றி.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
6: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: தர்மபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
17: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை.

0: தஞ்சை மருத்துவமனை சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவியர் விருப்பமா பலம் வந்துட்டு இருக்குங்க. தோழிங்க கிட்ட பேசிடலாமா? வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கம்மா.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: ஐயம்பதூர் கலைச்செல்விங்கம்மா.
3: கலைச்செல்விம்மா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வழங்கலாம்?
4: பிரியமானவளைய படத்துல இருந்து எனக்கு ஒரு சிநேகிதி அந்த பாடல் கொடுங்கம்மா.
3: கண்டிப்பா தரேன்.
4: நன்றிங்கம்மா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
12: நிலையத்தில் நேரம் 11:55. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா கேட்டலாமா? இனிப்பில் இணையும் தோழி வருக, வணக்கம்.
13: அன்பான பண்பலைக்கு பணிவான முப்பகல் வணக்கம் மேடம்.
12: வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேரு, ஊரு?
13: மேடம்,
12: உங்க குரல் சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா போட்டுறோம்மா, நல்லா பாடுறீங்க.
13: நன்றி மேடம்.
12: நன்றி நன்றி.

கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோழிகளுக்கும் கலந்து கொள்ள முயற்சித்த தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிலையத்தின் நேரம் 12 மணி. இனி பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றி குறிப்புகள் கேட்கலாம். பன்னிரண்டு பத்திற்கு அறிவியல் மலர், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பம் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல் மலை.

ஆறு மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். ஆறு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆறு பத்திற்கு இசை மின்னல். ஆறு நாற்பதற்கு வேலை காத்திருக்கு. ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு வானிலை அறிக்கை. ஆறு ஐம்பதற்கு அறிவிப்புகள். ஆறு ஐம்பத்தைந்திற்கு சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். ஏழு மணிக்கு திரை இசை. ஏழு பத்திற்கு மாவட்ட செய்தி மலர். ஏழு பதினைந்திற்கு தமிழில் செய்திகள். ஏழு இருபத்தி ஐந்திற்கு வயல்வெளி. இன்று வேளாண் அனுபவம் ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு எட்டு மணி சொல்லுக வெல்லுக. எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு பாராளுமன்றத்தில் இன்று. ஒன்பது மணிக்கு செய்திகள். அதை தொடர்ந்து செய்தி சுடர் இடம்பெறும். ஒன்பது முப்பதற்கு இடைவிடாத இசைமலை. பத்து மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். அதைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். இன்று தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப

வல்லஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியின் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்று வேளாண் அனுபவம் ஏரியூர் பகுதியை சேர்ந்த எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8 மணி சொல்லுக வெல்லுக. 8:45 பாராளுமன்றத்தில் இன்று, 9 மணிக்கு செய்திகள், அதை தொடர்ந்து செய்தி சுடர் இடம்பெறும். 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், அதைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். இன்று தர்மபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். பதினொன்று ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சியின் சிறப்பம்சம் மற்றும் காந்திய பொன்மொழிகள் ஆகியன இடம்பெறும். 7:25 வயல்வெளி. இன்று நிகழ்ச்சியில் வேளாண்மை அனுபவம் ஏரியூர் பகுதியை சேர்ந்த எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

மாலை 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நேயர்கள் அவர்களின் விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலம் அவர்களின் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பண்பலையில கேளுங்க. இணைந்தே இருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நிலையத்தில் நேரம் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி கேட்கலாம்.
3: அறிவியல் மலர். இன்றைய நிகழ்ச்சியில் அன்றாட வாழ்க்கையில் அறிவியலின் பங்கு, நீர் மற்றும் மின்சாரம் குறித்த அறிவியல் தகவல்களை வழங்குகிறார் அதியமான் கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இயற்பியல் துறை முதுகலை ஆசிரியர் ப. அம்பரீஷ்குமார் அவர்கள்.
4: நீர் ஒரு வாழ்வின் ஆதாரம், மின்சாரம் வளர்ச்சியின் ஆதாரம். நீரை காப்போம், மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். மற்றும் பாதுகாக்கப்பட்ட நீரும் மின்சாரமும் வளமான தலைமுறையின் இரண்டு கண்கள். நீர் உயிரை காக்கும், மின்சாரம் வாழ்க்கையை இயக்கும். இவ்விரண்டையும் பாதுகாப்போம். நீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்துவோம். அதே போல் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாத உலகு, நீர் இல்லாமல் உலகமே கிடையாது. தொழிற்சாலைகள் எல்லா இடத்துலையுமே, உயிர் வாழ எல்லா உயிரினங்களுக்கும் அத்தியாவசியமாக இருக்கிறது நீர் தான். அப்போ அந்த நீரானது எவ்வாறு மின்சாரத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது? இப்போ மின்சாரம் தயாரிக்கிறதுல முதன்மை பங்கு எவ்வித செலவும் இல்லாமல் நீர் மூலம் உருவாக்கப்படும் மின்சாரம். நீர் மூலம் எப்படி நம்ம மின்சாரத்தை வந்து தயாரிக்கிறோம்? இப்போது ஆறுகளில் வந்து நிறைய ஆறுகளில் வந்து டேம் கட்டியிருப்பாங்க, அணைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அணைகள் கட்டப்பட்டு

அந்த அணைகளில் வந்து நீரை சேமித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நீர் வந்து நிலையாற்றலை கொண்டு அதில் வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இப்போ தேவைப்படும் போது அந்த நீர் என்னாகும், அணையிலிருந்து பெரிய பெரிய குழாய்கள் வழியாக வேகமாக வந்துட்டுருக்கும். அப்போ அந்த வேகமாக வர நீரை நம்ம டர்பைன் என்ற ஒரு பெரிய சக்கரத்தை வச்சு நம்ம சுழல செய்கிறோம். இப்போ டர்பைன் என்ற சக்கரத்தை வச்சு சுழல செய்யும்போது டர்பைனுடன் வந்து ஜெனரேட்டர்ஸ், அப்போது அந்த சக்கரம் சுழல செய்யும்போது அதை நம்ம இப்போ நிலையாற்றல் என்னவோ மாறுது, நிலையாற்றல் இயக்காற்றலாக மாறி இயக்காற்றல் வந்து மறுபடியும் என்னாகும் அப்படின்னா இயந்திராற்றலாக மாறி கடைசியாக மின்னாற்றலாக வெளியில் வரும். வெளியில் வரும்போது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட மின்னாற்றலானது தொலைதூரத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா எப்படி அனுப்புகிறோம், நம்ம அந்த மின்னோட்டத்தை வந்து உயரழுத்தமாக மாற்றி அனுப்பணும். ஏன்னா உயரழுத்தமாக மாற்றலை அப்படின்னா நிறைய ஆற்றல் வந்து வீணாகும். அப்புறம் அந்த உயரழுத்தமாக மாற்றப்பட்ட அந்த உயரழுத்தத்தில் அனுப்பப்பட்ட மின்னாற்றலானது அப்படியே வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா துணை மின் நிலையங்கள், அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் துணை மின் நிலையங்கள் இருக்கும், அப்புறம் வந்து தெருமின் மாற்றுகள் இருக்கும், அது வழியாக வரும்போது மறுபடியும் மின்னழுத்தத்தை குறைச்சி வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், அப்புறம் தொழிற்சாலைகள் இவற்றுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போது நீரை பயன்படுத்தி உருவாக்குகின்ற அந்த மின் உற்பத்தியானது சுற்றுச்சூழலுக்கு வந்து மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். இதுக்கு வந்து ஏன் இதை முக்கியத்துவமாக கருதுறோம் அப்படின்னா, இப்போது நீர்ன்றதுனால நமக்கு செலவு கம்மி. அதே மாதிரி அணுக்கரு உலையங்கள்லாம் பார்த்தோன்னா எரிபொருள் வேணும். இப்போ காற்றாலைகள் மூலமாக உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு நிறைய பொருளாதார செலவு ஏற்படும். இப்போ நீரோட பயன்பாடு பாருங்களேன், குறைந்த செலவில் அதிக மின்சார உற்பத்தியை செய்யலாம், மீனும் புதுப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீரை நம்ம வந்து பயன்படுத்தும். சரி, இப்படி வர்ற மின்னோட்டமானது மின்சாரம் அந்த எப்படி வந்து வீடுகளில் வந்து வீட்டுக்குள்ளே மின்சாரம் வந்து போகுது. இப்போ வீட்டுக்குள்ளே மின்சாரம் போகணுன்னா ஃபஸ்ட்டு அங்கே மின் மீட்டர் வந்து பொறிச்சிருப்பாங்க, அது பக்கத்தில் மெயின் சுவிட்ச் இருக்கும். அப்போது அந்த மின் மீட்டர் தான் நம்ம எவ்வளோ மின்சாரத்தை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து அளவிடுறதுக்கு மின் மீட்டர் வந்து அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே முழு மின்சாரத்தையும் வந்து உள்ளே ஆன் ஆஃப் செஞ்சுக்கலாம். ஆன் பண்ணால் வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அந்த மின்னோட்டமானது செல்லும், இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக அந்த மின்சாரத்தை நிறுத்தும் வகையில் அந்த சுவிட்ச் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் இதில் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து அந்த மின்சாரத்தை வந்து தனித்தனியாக பிரித்து அந்த விளக்கு, விசிறி, ஏசி போன்ற தனித்தனி சுற்றுகளுக்கு வந்து அனுப்புறதுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வந்து இருக்கும். சரி, இப்போ இதில் வந்து வீட்டில் வந்து எத்தனை வகையான கம்பிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மூன்று முக்கிய கம்பிகள் அதில் போகும். ஒன்று வந்து லைவ் ஒயர்னு சொல்லுவோம், லைவ் ஒயர்னா ஃபேஸ் ஒயர்னு சொல்லுவோம், அது வந்து மின்சாரத்தை வந்து அந்த மின் மூலத்திலிருந்து கொண்டு போகும். அடுத்து நியூட்ரல்னு சொல்லுவோம், நியூட்ரல்ன்றது என்ன அப்படின்னா அந்த மின்சாரத்தை மீண்டும் அந்த மூலத்துக்கே கொண்டு வரும். இப்போ ரெண்டு லைன் மின்சாரத்தை வந்து மூலத்திலிருந்து அப்போ உதாரணத்துக்கு வந்து விளக்கு, விசிறி அதுக்கு கொண்டு போகிறது. நியூட்ரல் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த விளக்கு, ஏசி அதிலிருந்து என்ன செய்யணும், மறுபடியும் அந்த மின் மூலத்துக்கே அதை கொண்டு வரும். அந்த ரெண்டு லைன் அது. மூணாவது லைன் ஒன்று இருக்கும், எர்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அது மின் கசிவு எங்கேயாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே வந்து என்ன செய்யணும், மின்சாரத்தை பூமிக்கு செலுத்தி நம்ம உயிரை பாதுகாக்கிற அளவுக்கு அது ஒர்க் பண்ணும். பொதுவாக லைவ் ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், நியூட்ரல் ஒயர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், எர்த்து லைன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூன்று வகையான ஒயர்ஸ் வந்து கம்பிகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது வந்து ஆர்சிசிபி அண்டு இஎல்சிபி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒயரு. இஎல்சிபின்னா எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறது, ஆர்சிசிபின்னா ரெசிடியூவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான், இதில் வந்து இஎல்சிபியில் வந்து பழைய தொழில்நுட்பம் இருக்கும், ஆர்சிசிபியில் வந்து நவீன தொழில்நுட்பம் இருக்கும். இப்போது இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் மற்றும் நியூட்ரல் கம்பிகளில் உள்ள மின்னோட்ட வேறுபாட்டை வந்து உடனே உணர்ந்து, ஆர்சிசிபின்னு சொல்கிறது வந்து உடனே உணர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த மின் கசிவு வந்து உடனே உணர்ந்து ட்ரிப் ஆகிடும், கசிவு வந்து உடனே உணர்ந்து பாதுகாப்பு திறன் அதிகமாக இருக்கும். பட் இஎல்சிபின்றது வந்து பழைய தொழில்நுட்பம், இது வந்து சரியாக எர்த்திங் பண்ணல அப்படின்னா இது முழுமையாக செயல்படாது. ஸோ இது இப்போ வந்ததுக்கு வந்து பயன்படுத்துறது இல்லை. நம்ம இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா எம்சிபின்னு சொல்லுவோம். எம்சிபி அப்படின்னா மினிச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதுவும் ட்ரிப்பர் மாதிரி தான். இது என்ன செய்யும் அப்படின்னா லைவ் அண்ட் நியூட்ரல் இந்த ரெண்டு ஒயர் வந்து ஏதாவது வந்து கோயின்சைட் ஆகும்போது உடனே உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா மின்னோட்டத்தில் மாறுபாடு ஏற்படும். அப்போ மின்னோட்டம் மாறுபாடுன்றது என்னென்னா நமக்கு வந்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த லைவ் ஒயரில் போகிற மின்சாரமும் அந்த நியூட்ரல் ஒயரில் போகிற மின்சாரமும் ஒரே மாதிரி இருக்கணும்.

இதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா ஏதாவது உரசி இருக்குன்னு அர்த்தம். உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி, ஷார்ட் சர்க்கியூட்னா அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு நமக்கு மின் அந்த தீ விபத்து போன்ற மின்னோட்டம் மின் கம்பிகள் அதிகமாக வெப்பமடைறதுல இருந்து பாதுகாத்து நம்மளை காப்பாற்றும். சரி, இப்போது இந்த மாதிரி வந்து மூன்று வகையான சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வந்து அதில் யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகிற மின்னழுத்தம் வந்து எவ்வளோ இருக்கும்? அந்த மின்னழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இப்போ நம்ம இந்தியாஸில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து 230 வோல்ட்டு மின்னழுத்த வேறுபாடு வந்து நம்ம ஹவுசஸில் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மின்சாரம் போகுதா அப்படின்னா இல்லை. அந்த விளக்கில் வந்து ஒரு மாதிரி திறன் இருக்கும். விளக்குன்னு சொன்னால் எல்இடி பல்ப்ஸில் வந்து ஒரு மாதிரி திறன் இருக்கும். ஹீட்டரில் வந்து ஒரு மாதிரி திறன் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு வந்து விளக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்இடி பல்ப்ஸ்ன்னு சொன்னால் அது 10 வாட்ஸ். அப்போ 10 வாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பவர் ஃபார்முலா நம்ம உதாரணமாக பி ஈக்குவல் டு விஐ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு பி பை வி போட்டிங்கன்னா அந்த வாட்ஸ் பிக்கு பதிலாக பவருக்கு பதிலாக 10 கீழே வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து மாறாது. சில நேரங்களில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். 230 வோல்ட்ஸ் நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.04 ஆம்பியர்னு வரும். அப்போ அந்த விளக்குக்கு வந்து குறைவான மின்னோட்டம் வந்து செல்லுதுன்னு அர்த்தம். ஹீட்டர்ஸ்க்கு வந்து என்னென்னா 2000 வாட் அப்படின்றது அந்த பவர் அதிலேயே போட்டிருப்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 2000 வாட் அப்படின்னு சொல்லும்போது அதில் 230 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு மாறாது. அந்த 230 வோல்ட் வந்து கரெக்டாக அந்த லைவ் சர்க்கியூட்லையும் நியூட்ரலையும் அந்த 230 வோல்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். சில நேரங்கள் 220 வோல்ட் வரலாம். அப்போ அங்கே வந்து மின்னோட்டம் வந்து 8 புள்ளி. அப்போ அதில் வந்து கம்பி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மின்னோட்டம் செல்வதற்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மின்னணை கம்பிகளை வந்து சுற்றுகளில் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம இங்கே பயன்படுத்துறதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பேரலல் சர்க்கியூட்ஸை யூஸ் பண்ணுவோம். பேரலல் சர்க்கியூட்ஸ்னு சொல்கிறது இணைய சர்க்கியூட்ஸை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இணைய சர்க்கியூட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சப்போஸ் ஒரு பல்ப் இருக்குது, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஃபேன் இருக்குது அப்படின்னா திடீர்னு வந்து அந்த ஃபேனுக்கு போகிற ஒயரில் வந்து ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அந்த லைன் மட்டும் உங்களுக்கு கட் ஆகி மீதி எல்லாம் ஒர்க் ஆகும். அதனால தான் நம்ம பேரலல் சர்க்கியூட்ஸை யூஸ் பண்ணுறோம். பேரலல் சர்க்கியூட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா பேரலல் அப்படின்னு சொல்லும்போது மின்னழுத்தம் வந்து மாறவே மாறாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்னழுத்தம் வந்து மாறாது. அப்புறம் அது மட்டும் எது பாதிக்கப்பட்டதோ அது மட்டும் நின்றுடும், மற்றதெல்லாம் ஒர்க் ஆகும். இதே சீரியஸ் சர்க்கியூட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சீரியஸ் சர்க்கியூட்டில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒன்று ஃபியூஸ் ஆனால் கூட எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த மொத்த வீட்டில் இருக்கிற எல்லா ஹோம் அப்ளையன்ஸும் வந்து செயல்பாட்டை வந்து இழந்துடும். அப்போது நம்ம பள்ளிக்கூடங்களில் எல்லா இடங்களிலும் வந்து மாணவர்கள் வந்து எந்த மாதிரியான நம்ம பொதுவாக மழைக்காலங்களில் ஏன்னா நீரோட தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மழைக்காலங்களில் வந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கணும் நம்ம அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈரமான கையில் வந்து சுவிட்சையோ அல்லது அந்த மின்சாதனங்களை வந்து நம்ம தொடவே கூடாது. அப்போ அருந்து கிடக்கும் மின் கம்பிகள் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து அதை ஒருபோதும் தொடக்கூடாது, அங்கிருந்து தூரமாக இருக்கணும். இபி லைன் ஹெல்ப் லைனுக்கு வந்து நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி மின்கம்பம் மின்மாற்றி இதெல்லாம் இருக்குதுன்னா மழைக்காலங்களில் பக்கம் கூட போகக்கூடாது. நிறைய தண்ணி தேங்கியிருக்கும் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா. அப்போ மின்கம்பி மின் சாதனம் இருப்போ சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக போகக்கூடாது. அப்படியே மாதிரி உடஞ்ச சுவிட்ச் ஏதாவது இருந்துச்சுன்னாவோ சேதமடைந்த ஃப்ளக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கம்பிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தொடவும் கூடாது. கிளாஸ் ரூம்ஸில் இல்லை வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அந்த தேவையற்ற லைட்ஸ் எரியறதெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு வர்றது மூலமாக நம்ம அந்த மின்சாரத்தை வந்து நம்ம சிக்கனமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி உலோக கம்பிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தொடக்கூடாது. ஏதாவது யாருக்காவது வந்து ஒரு ஆபத்தான நிலையில் மின்சாரம் தாக்கியிருக்குது அப்படின்னா அவரை நேரடியாக நம்ம கையில் தொடக்கூடாது. அதுக்கு வந்து பெரியவங்களை இன்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை மரக்கட்டை அந்த மாதிரி மின்சாரத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாத பொருட்களை வச்சு அவங்கள வந்து தள்ளி அதிலிருந்து முதலீடு செஞ்சு காப்பாற்றலாம். அதே மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா முதல்ல மெயின் சுவிட்சை ஆஃப் செஞ்சிடணும், மெயின் சுவிட்சை ஆஃப் செஞ்சிடணும். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்சிசிபி எம்சிபி எர்த்திங் இதெல்லாம் வந்து சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் வந்து உறுதி செஞ்சுக்கணும். மின்சாதனங்கள் தண்ணீரில் விழுந்தால் முழுமையாக அந்த மின்சாதனம் வந்து விழுந்தால் உடனே எடுத்து போயிட்டு அதை கனெக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா உலர்ந்த பிறகு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி இல்லைனா வந்து இபி லைன்ஸ் அந்த ஹிபி ஹெல்பர்ஸ் மூலமாக அதை வந்து நம்ம பயன்படுத்தணுமே தவிர ஈரமாக இருக்கும்போது பயன்படுத்தவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மின்சார பாதுகாக்கிறதுக்கான, அதாவது மின்சாரம் எப்படி வீடுகளிலும் வந்து வெளியில் எப்படி போகுது அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, அதிலிருந்து நம்மளை மழைக்காலங்களில் வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். மழைக்காலங்களில் நடக்கிற இன்னொரு அறிவியல் நிகழ்ச்சிக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னல் அப்படின்னு சொல்லுவோம். இடி மின்னல் அண்ணும்போது நமக்கு வந்து அந்த மேக கூட்டங்கள் மேகத்திற்கும் பூமிக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை வந்து உருவாக்கும். நம்ம வீடுகளில் வந்து 20 வோல்ட் 30 வோல்ட் அந்த ரேஞ்ச், 230 வோல்ட்னா இது கோடிக்கணக்கான வோல்ட் அளவு ரேஞ்சில் வந்து அந்த மின்னழுத்த வேறுபாட்டை வந்து உருவாக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

மேகத்துக்கு உள்ள வந்து நீர்த்துளிகள் இருக்கும், பனித்துகள்கள் இருக்கும், நீராவி ஆகியவெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோத ஆரம்பிச்சிடும். மோதனாவே அங்கே என்னாகும் அப்படின்னா அயனியாக்கம் நடக்கும். அயனியாக்கம் நடந்துச்சுன்னா அந்த மேகக்கூட்டத்தினுடைய மேல் பகுதியில் வந்து நேர்மின் அயனிகளும் நேர்மின் ஓட்டங்கள் சொல்லலாம், கீழ்பகுதியில் வந்து எதிர்மின் ஓட்டங்கள் எல்லாம் வந்து ஒன்று தனித்தனியாக அங்கே பிரிஞ்சு நிற்கும். அப்போ கீழ்பகுதியில் வந்து அந்த எதிர்மின் ஓட்டங்கள் மேகக்கூட்டத்தினுடைய எதிர்மின் ஓட்டங்கள் இருக்கும்போது ஃபுல்லாக அந்த மேகக்கூட்டத்திலிருந்து கீழே தரைமட்டம் வரைக்கும் நம்ம அந்த என்னென்ன காற்றுகள் இருக்கும். காற்று வந்து ஒரு போர் கண்டக்டர் தான், மின் கடத்தா தன்மை கொண்டது. ஆனால் வந்து இந்த அளவுக்கு மின் கடத்தா தன்மை கொண்டதுனாலும் உயர் மின்னழுத்த வேறுபாட்டில் வந்து அயனியாக்கத்திற்கு காற்றும் உள்ளாகும் என்பது அறிவியலுடைய விதி. அப்போ மேகத்துக்கும் பூமிக்கு இடையே வந்து பெரிய ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாக ஆரம்பிச்சிடுது. அங்கே எதிர்மின் துகள்கள் வந்து அந்த மேகக்கூட்டத்தை கீழே வந்து வலிமையாக இருக்கிறதுனால அந்த எதிர்மின் துகள்கள் வந்து பூமியின் மீது உள்ள குறிப்பாக உயரமான மரங்கள், ஈரப்பதமான இடங்கள், கட்டிடங்கள், மலை சிகரங்கள் இந்த மாதிரி இடங்களில் வந்து தூண்டுதல் ஏற்படும். தூண்டுதல் அப்படின்னா தொடாமலேயே வந்து ஒரு மின்னூட்டத்தை வந்து மற்றொரு மின்னூட்டமாக மாற்றுதல் என்றது அதுக்கு பேர். அப்போ அங்கே வந்து எதிர் மின்னூட்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் வந்து உருவாயிடும். நேர் மின்னூட்டங்கள் வந்து அந்த கட்டிடங்கள் மேலே அங்கெல்லாம் வந்து உருவாகிடும். அப்படி உருவாகும் போது நமக்கு என்னாகும் அப்படின்னு மேலிருந்து ஒரு கீழுக்கு வந்து ஒரு பாதை வந்து அதுவே வடிவமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பாதை வடிவமைச்சு கொடுக்கும்போது மின்னல் வந்து மேகத்திலிருந்து கீழ் நோக்கி ஒரு ஸ்டெப்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பாதையை உருவாக்கும். அதே மாதிரி இந்த மரங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, உயரமான மரங்கள், கட்டிடங்கள் இதெல்லாம் வந்து அப்வர்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லி பூமியிலிருந்து மேல் நோக்கி ஒரு மின் பாதையை வந்து உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது இதுக்கிடையே வந்து மிகப்பெரிய மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக ஒரு ஃப்ளாஷ் அப்படியே வந்து அந்த மின்சாரம் சொல்லலாம், இதை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மின்சாரம் வந்து பூமியை நோக்கி பாயும். அப்படி பாயும் போது ஏன் நமக்கு அந்த அந்த அவ்வளோ பெரிய சவுண்ட் வந்து நமக்கு கேட்குது, ஒலி கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் வந்து அங்கே வரும்போது காற்றினுடைய வெப்பநிலை வந்து சுமார் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும். காற்று வந்து திடீர்னு விரிவடைய ஆரம்பிச்சு ஒரு ஷாக் வேவ்ஸ் வந்து ஒரு அதிர்ச்சி அலைகளை வந்து உருவாக்கும். அப்போ அந்த அதிர்வலையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல ப்ளஸ் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து இமீடியட்டா ரீச் ஆகும்.

ஃபஸ்ட்டு வந்து மேகம், அந்த மேகக்கூட்டங்கள் ஒன்று ரெண்டு மோதுறதுனால அந்த சார்ஜ் மின்னூட்டங்கள் வந்து பிரிகி அடைஞ்சு மேலே காற்று அயனியாக்கம் ஆகும். காற்றுன்றது வந்து ஒரு அரிதிர் கடத்தி. அப்போது உயர்வான மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக தான் அந்த கடத்தா பொருளும் கடத்தும், காற்று அயனியாக்கம் அடையும். அப்புறம் வந்து அந்த மின்னலாக உருவாகி நமக்கு வந்து அந்த இடி ஏன் உருவாகுது அப்படின்னா 30,000 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அடைஞ்சு அந்த வெப்பத்தினால் வந்து காற்று வேகமாக விரிவடைந்து அதிர்வலை வந்து உருவாகும். அப்போ இந்த அதிர்வலை வந்து நமக்கு இடியாக வந்து நமக்கு வந்து ரீச் ஆகும். அப்புறம் நமக்கு ஒரு சந்தேகம் வேணும், வரும், ஏன் வந்து அந்த லைட் ஃப்ளாஷ் வந்து உடனே நடக்குது ஆனால் வந்து இந்த ஒலின்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்ட் வந்து லேட்டாக நமக்கு வந்து கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 3×10⁸ மீட்டர்/செகண்ட் சவுண்டை காட்டிலும் கிட்டத்தட்ட ரொம்ப மிக மிக மிக மிக அதிகம். சவுண்டை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒலியினுடைய வேகம் வந்து 330 மீட்டர்/செகண்ட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் அதோட வேகம் அதிகமாக இருக்கனால அது முதல்ல வந்து ரீச் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் வந்து சவுண்ட் வந்து கேட்கும். 30-30 லான்னு சொல்லுவாங்க, அது சவுண்ட்லேருந்தும் அந்த ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னாவே நம்ம அந்த சேஃபான இடத்துக்கு வந்து நம்ம போய் நம்மளை பாதுகாத்துக்கணும். எப்படி பாதுகாக்கணுன்றதை நான் சொல்கிறேன். கடைசி இடி சத்தம் நமக்கு வந்த பிறகு அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வெளியில் வந்து போகக்கூடாது அப்படின்றது நியதி, சரிங்களா? இப்போ வந்து இடி மின்னலிலிருந்து பாதுகாத்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நம்ம வெளியில் இருக்கிறோம் அப்படின்னா எப்படின்னா உடனே வந்து நம்ம பாதுகாப்பான கட்டிடத்துக்கு வந்து உள்ள சென்று விடணும். அப்புறம் வந்து திறந்த வெளியில் வந்து நம்ம நிற்கவோ அல்லது ஓடவோ கூடாது, மரங்களின் கீழே வந்து நிற்கக்கூடாது. ஏன்னா மரங்களுக்கு மேலே தான் அந்த ஈரப்பதத்தினால நமக்கு வந்து இன்டியூசிங் வந்து அதிகமாக இருக்கும், தூண்டுதல் அதிகமாக இருந்து அங்கே தான் வந்து இந்த மின்னலானது தாக்குவதற்கு வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். அதே மாதிரி மலை சிகரம், அந்த புல்வெளி, இந்த இடத்துல வந்து ஏரி குளம், அதாவது நீர்நிலைகளுக்கு அருகாமையில் வந்து நம்ம போகக்கூடாது. பிறகு பார்த்திங்கன்னா உலோக கம்பி வேலி மின்கம்பம் தூண்கள் இருக்கு இல்லையா, மின்மாற்றி, இவற்றின் அருகாமையில் வந்து நம்ம போகக்கூடாது. அப்போது திடீர்னு இன் கேஸ் ரொம்ப எமர்ஜென்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்யணும்னா கைகளை வந்து பாக்கெட்டில் வச்சு கால்களை நல்லா ஒன்று சேர்த்துக்கணும். ஒன்று சேர்த்துக்கிட்டு தலையை குனிஞ்சு ஒரு குத்துக்கால் இட்டு நம்ம உட்காந்தோம்னா கூட்டமானே கூட தனியாக இருந்தோம் அப்படின்னா அந்த மின்னல் தாக்கத்திலிருந்து தன்னை வந்து தற்காத்து கொள்ளலாம். அதே மாதிரி உலோகப் பொருட்கள் வந்து கையில் இருக்கக்கூடாது. உலோகப் பொருட்களை கையில் வச்சிங்கன்னா அதுவும் ஒரு கடத்தியாக பயன்பட்டு நம்ம வந்து மின்னல் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் நம்ம போகக்கூடாது. சப்போஸ் இது வெளியில் இருக்கும்போது, வீட்டில் இருந்தால் நம்ம இடி மின்னலின் போது மழைக்காலம் என்ன செய்யணும்னா

0: ஜன்னல் கதவு உலோக கம்பிகள் இருந்து விலகி இருக்கணும். அதே மாதிரி மின் சாதனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கம்ப்யூட்டர் இதெல்லாம் பயன்பாட்டில் இல்லைன்னா அந்த ப்ளக்கை வந்து நம்ம கழட்டி விட்டுட்டோம்னா சார்ஜஸ் வந்து நம்ம தாக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதே மாதிரி குழாய தண்ணீர் பயன்படுத்தல் குளித்தல் போன்றவற்றை வந்து அந்த நேரங்களில் வந்து தவிர்த்து விடணும். லேண்ட்லைன் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து வயருடன் இணைக்கப்பட்ட சாதனங்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, சரிதானா? அதே மாதிரி மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் செய்யும் போதும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி வந்து நம்ம இடி மின்னலின் போது அந்த மின்னலிலிருந்து நம்ம வந்து எவ்வாறு தற்காத்து கொள்வது அப்படின்றத பற்றி இப்போது நம்ம பார்க்குறோம். மழைநீரை வந்து நல்லா சேமித்து வச்சு, நீர் தான் மெயின், இந்த நீர்னால நம்ம எல்லாத்தையும் உற்பத்தி செய்யலாம். இப்போ நீர் அப்படின்னா நீரின் போது அந்த மின்சாரம் சேர்ந்து வர்றதுனால அந்த மின்சாரத்திலிருந்து நம்மளை மின்சாரம் தாக்குவதிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது, மின்சாரத்தை வந்து எப்படி சேமிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த அறிவியலில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்னென்னா எலினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த எலினோவை பற்றி நம்ம பார்ப்போம். எலினோன்றது வந்து இதுவும் கடல்சார் நீர்நிலையோட தொடர்பு படுத்தப்பட்டது. பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் வந்து பல ஆண்டுகள் இது இருக்காது, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் வந்து இந்த மாதிரி நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் நீரினுடைய வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கும் போது ஏற்படும் இயற்கை காலநிலை நிகழ்வு தான் நம்ம எலினோ அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுடைய வெப்பம் வந்து அங்கே கடல் நீரை வந்து வெப்பமாக்குதுன்னு அர்த்தம். இப்போ பசிபிக் கடல் அவருடைய கிழக்கு பகுதியில் வந்து நீர் வெப்பம் அடையும், இந்த காற்று வந்து பலவீனம் அடைந்து என்ன ஆகுன்னா திசை மாறும். திசை மாறுறதுனால அந்த மலை மேகங்கள் வந்து மேற்கு பசிபிக் பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இப்படி நகர ஆரம்பிக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலினோ. இதனால காலநிலை மாற்றம் ஏற்படும். காலநிலை மாற்றம் அப்படின்னா தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை வந்து குறைய ஆரம்பிக்கும். சில மாவட்டங்களில் வந்து மழை குறைவாக இருக்கும், குடிநீர் பற்றாக்குறை, குளம் ஏரி கிணறு ஆழ்கிணறு இதெல்லாம் வறண்டு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாயத்தில் பாதிப்பு வரலாம், பயிர் வளர்ச்சி குறையலாம், மண் ஈரப்பதம் குறையும், கால்நடைகளுக்கு பற்றாக்குறை, அப்போ உடல்நல பிரச்சனைகள் கூட சில பேருக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து தலை சுற்றல், நீரிழிவு, வெயிலால் சோர்வு, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா காலையில் வந்து 11 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் வெளியில் செல்றதை தவிர்க்கலாம். அதிக வெப்பமாக இருந்துச்சுன்னா தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். நீர் மோர் பழச்சாறு இவற்றையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வெயில் காலங்களில் சொல்கிறேன், வெயில் காலத்துலேயும் பாதிப்பு இருக்கும், மழை காலங்களிலும் பாதிப்பு இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கும், மழை காலங்களில் மழையே வராமல் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இலகுவான பருத்தி ஆடைகளை அணியலாம். வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் போன்றவர்கள் வந்து நோய் தன்னை கவனித்து பாதுகாத்துக்கணும். தரையில் வந்து தேவையற்ற தீக்குச்சி வெப்பத்தை அதிகரிக்கும் செயல்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். வெயிலில் வந்து நீண்ட நேரம் விளையாடாமல் பள்ளிக்கு செல்லும்போது நிறைய தண்ணி பாட்டில்ஸ் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். தாகம் வரதுக்கு முன்னாடியே வந்து அடிக்கடி தண்ணீர் குடிச்சோன்னா இந்த மாதிரி தலை சுற்றல், உடல் சோர்வு, மயக்கம் இதெல்லாம் வந்து ஏற்படுவதை நம்ம தவிர்க்கலாம். பள்ளி வளாகத்தில் வந்து மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் விவசாயிகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வானிலை முன்னறிவிப்புகளை வந்து தொடர்ந்து கவனிக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நம்ம குறைந்த நீர் தேவைப்படும் பயிர்களை வந்து தேர்வு செஞ்சு அதை நம்ம பயிரிடலாம். கம்பு, சோளம், துவர, பச்சைப்பயிர் இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ தண்ணி நீர் வந்து நமக்கு பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம். மழைநீர் சேகரத்துக்காக குளம் தொட்டி அமைச்சுக்கலாம். மண்ணினுடைய ஈரப்பதத்தை பாதுகாக்க அது மேலே உலரிலைகள், இயற்கை மூடு பொருள்லாம் பயன்படுத்தி அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், சரிங்களா? விதைப்பு காலத்தை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பயிரை வந்து பயிரிடலாம். கால்நடைகளுக்கும் போதுமான குடிநீர் வழங்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து விவசாயிகளுக்கான எச்சரிக்கைகள். ஸோ நீர் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியன்றதை வந்து இந்த எலினோ போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம அந்த நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தும். நீரையும் சிக்கனமாக பயன்படுத்தணும், மின்சாரத்தையும் வந்து நம்ம வீடுகளில் வந்து சிக்கனமாக பயன்படுத்தி நீரும் மின்சாரமும் வந்து அன்றாட வாழ்வில் வந்து எவ்வளோ செயல்பாட்டை வந்து நீர் வந்து எவ்வளோ அத்தியாயம், அதே போல் மின்சாரமும் எவ்வளோ வந்து முக்கியம், எதிர்கால சந்ததியினருக்கு வந்து இது வந்து ஒரு முக்கிய ஒரு ஆதாரமாக விளங்கும். அந்த இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் அறிவியலின் பங்கில் வந்து நீரை பற்றியும் மின்சாரத்தை பற்றியும் அந்த நீரினால் என்னென்ன நமக்கு தேவை அத்தியாச தேவை இருக்கிறது, அதே போன்று நீரை எப்படி பாதுகாப்பது, மின்சாரம் வந்து எப்படி வந்து உற்பத்தி செய்து எப்படி வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் செல்கிறது, அந்த மின்சாரத்திலிருந்து நம்ம எப்படி நம்மை தன்னை தற்காத்திக் கொள்வது, அப்புறம் இடிமின்னலின் போது நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றி விவரமாக நாம் பார்த்தோம். வாய்ப்படைத்த தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் அன்றாட வாழ்க்கையில் அறிவியலின் பங்கு. நீர்

மற்றும் மின்சாரம் குறித்த அறிவியல் தகவல்கள் வழங்கினார் அதியமான் கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இயற்பியல் துறை முதுகலை ஆசிரியர் ப. அம்ரீஷ்குமார் அவர்கள்.

இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு இன்று 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பம் பற்றி திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்ச் செவ்வியல் கலக்கல் பாடல்கள். நேயர்களே, நீங்களும் உங்க விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பண்பலையுடைய வாட்ஸ்அப் என்னான 0043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில கேட்டு ரசிங்க. இருபத்தைந்துக்கு வயல்வெளி வேளாண் அனுபவம் ஏரியூர் பகுதியை சேர்ந்த எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இணைந்தே இருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி

0: இவரை ஒத்தி வைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000 மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத் தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில், கடந்த 2020ஆம் ஆண்டு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு 523ஆக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 891ஆக அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட

வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹூ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமரத் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினை பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி 3 வர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜன் அலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: அண்ணே அண்ணே, என்ன காலையிலே இந்த பக்கம் போயிட்டு வர?
2: ஆமாமா, விறகு பொறுக்கத்தான் போனேன். ஆனா இப்ப காடு முன்ன மாதிரி இல்லையே.
1: அதானே, நானும் கவனிச்சேன். நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க, அதனாலதான் மழை கூட சரியா பெய்யறதில்ல.
2: உண்மைதான் தங்கச்சி, காடு இருந்தாதான் மழையும் வரும், நிலத்தடி நீரும் பெருகும், காட்டு விலங்குகளுக்கும் அது ஒரு பாதுகாப்பான வாழ்விடமாவும் இருக்கும்.
1: ஆமாண்ணே, சில பேர் காட்டை சுத்தி பார்க்க போறன்ற பேர்ல பிளாஸ்டிக் பாட்டிலையும் கவரையும் அங்கேயே போட்டுட்டு வந்துடுறாங்க, அதனால காடு கூட மாசாகுது.
2: நீ சொல்றது சரிதாமா, ஆனா அதையும் தாண்டி பண்றாங்க ஒரு சிலர். கவனக்குறைவா தீய மூட்டுறாங்க, அந்த சின்ன தீயே பெரிய காட்டு தீயா மாறிடுது.
1: அதனாலதானே நம்மளும் விழிப்புணர்வா இருக்கணும். யாராவது மரங்களை சட்ட விரோதமா வெட்டினா உடனே வனத்துறைக்கும் தகவல் சொல்லணும்.

0: சரிதாமா, ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நடுறது மட்டும் போதாது, அதை வளர்த்து பாதுகாக்கணும்.
1: ஆமாண்ணே, நடுறது ஒரு நாள் பாடு, வளர்க்கறது வாழ்நாள் பாடு இல்லையா? அதனால நம்ம பசங்களுக்கும் காடோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அடுத்த தலைமுறையும் இயற்கைய மதிக்கும்.
0: சரியா சொன்னமா, காடு இருந்தாதான் காற்று சுத்தமா நமக்கு கிடைக்கும், மழையும் நல்லா பெய்யும், விவசாயமும் செழிச்சு பெருகும்.
1: வாங்கண்ணே, நாமும் காடுகளை பாதுகாக்க உறுதி எடுப்போம்.
0: காடுகள் நம் உயிர்,
1: காடுகளை பாதுகாப்போம்.
0: வளமான இயற்கையை வருங்கால சந்ததிக்கு விட்டு செல்வோம்.

பசுமையின் போர்வை போர்த்திய பூமி தாயின் பொக்கிஷமே, பறவைகள் பாடும் இசை அரங்கம், விலங்குகள் வாழும் பாதுகாப்பு இல்லம், மலையை வரவழைக்கும் மந்திரம், மனிதனின் மூச்சை காக்கும் உயிர் நாடி. ஒரு மரம் வெட்டினால் ஒரு தலைமுறையின் நம்பிக்கை குறையும். ஒரு மரம் நட்டால் பல தலைமுறைகளின் வாழ்க்கை வளரும். வளமான மண், குளிர்ந்த காற்று, செழிப்பான வாழ்வு, இவை அனைத்தும் தருவது காடே. காடுகளை நேசிப்போம், காடுகளை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இது சூழல் காப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT chemical.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பேரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணாகிறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் பிறர் உயிரை காத்தவர்களின் வீரத்தை கௌரவிப்பதற்காக ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி அனைத்து பாலினத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஆயுதப்படை, காவல்துறை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் அதிகாரப்பூர்வ பணி நேரத்தில் செய்த மீட்பு நடவடிக்கைகள் இந்த விருதுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. விருது பிரிவுகள் சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், ஜீவன் ரக்ஷா பதக்கம், மீட்பு நடவடிக்கை 1/10/2024 பின் நடந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெறலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்தில் 3 காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி சட்டப்படிப்பு BL/RLLB நிறைவு செய்திருக்க வேண்டும். முன் அனுபவம் நீதித்துறையில் 15-20 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை, தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 1/8/2026 முதல் 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2000

0: 376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக 2026-2027 கல்வி ஆண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாக இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் ஒன்றாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் ஒன்றாம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்கும் காலம் June 1 to November 30 வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.xwell.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

இதுவரை கேட்டது மெல்லிசை. இணைந்தே இருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: By Union Minister Bhupendra Yadav, Mr. Modi highlighted that the government's unwavering commitment to conservation, backed by strong community participation, is an inspiring example of protecting the country's wildlife and preserving the species for generations to come. Thousands of Kashmiri diaspora members staged a protest march in Bologna, Italy. They condemned the killings of innocent civilians by Pakistani forces in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. The protest came amid growing demonstrations by Kashmiri diaspora groups across the world. The Jammu-Kashmir Human Rights Observatory has recorded 93 civilian deaths during the escalating protest in POJK over the last month. Chinese authorities have evacuated more than 1 million people from eastern China, including Shanghai, as Typhoon Dolphin made landfall. The typhoon brought heavy rain and disrupted transport across the region. Nearly 1,000 flights were cancelled in Shanghai today. Authorities have downgraded Dolphin to a tropical storm. China had earlier issued its highest level red alert for Dolphin, which is the strongest storm to hit the country this year. The India Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. And with that, we end this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: JSW நியோஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.

கொல்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேய விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. குக்கல்மலை பகுதியிலிருந்து ராணி அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல், சின்னத்தாய் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் வழியா விருப்ப பாடலை கேட்டுட்ருக்கோங்க. அடுத்ததாக கடிதம் வழியா தன் விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. மேட்டூர் பகுதியிலிருந்து ரா கலைச்செல்வி ராஜேந்திரன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் தளபதி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
13: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடு பகுதியிலிருந்து நடராஜன் அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் வந்து மருத்துவர் ராஜேஷ், பிஜிஆர் மருத்துவமனை தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள். உடம்பு தான் வந்து மிக முக்கியமான ஒரு ஆயுதம். நமக்கு உடலை வந்து சிறு வயதிலிருந்தே பேணி பாதுகாத்து கொள்வது மிக மிக அவசியம். நான் வந்து 45-50 வயசு வரைக்கும் ஜாலியாக குடிச்சிட்டு சிகரெட் போட்டுக்கிட்டு இருப்பேன். 50 வயசுக்கு

0: நான் நல்லா மாறிக்கிறேன்னா அந்த உடல் வந்து ஒத்துழைக்காது. அதனால் தயவுசெய்து ஆரம்பத்திலிருந்தே உடம்பை பாதுகாத்து பேணிக்கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இங்கே பிஜிஆர் மருத்துவமனையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 65 வயது மகிதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வந்து ஒருத்தர் கடுமையான வயிற்று வலின்னு வர்றாரு. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிபியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப வந்து வயிற்று வலி, அவரால் தாங்கவே முடியல, படுக்க கூட முடியல, அந்தளவுக்கு கடுமையான வயிற்று வலி. அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே கேட்குறோம், என்னங்க எப்போலேருந்து வயிற்று வலி வருது, என்ன ஏதுன்னு கேட்டாக்கா 2 நாளாகவே வயிற்று வலி இருக்குது, அங்கே லோக்கலில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணினதில் வயிற்றில் வந்து குடலில் வந்து ஓட்டை உளுந்து உள்ள வயிற்றில் வந்து கடுமையான சீவு வந்து பரவி இருக்குன்றத நாங்கள் ஸ்கேனில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து கடுமையான சீவு பரவிருந்து செஞ்சு பண்ணிச்சுன்னா ரெண்டு விஷயம், ஒன்று ஏதாவது அல்சர் இருக்குது கண்டுக்காத இருந்து அதில் வந்து ஓட்டை உளுந்து சீவு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகம், காமனாக தான். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த உடம்பு வலி கைகால் வலிக்கெல்லாம் வந்து இந்த நிறைய வந்து லோக்கலில் வயிற்று வலி மாத்திரை வாங்கி போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அது வந்து அல்சர் இருக்கும், அதை கண்டுக்காத செய்யாத அதில் ஓட்டை உழுந்துடும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது இப்போ ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 15 வருட காலங்களுக்கெல்லாம் இந்தியெல்லாம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி வந்து குடலில் வந்து ஓட்டை உழுந்து நான் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, மாதத்துக்கு ஒன்று கூட அந்த மாதிரி வர்றதில்ல. ஏன்னாக்கா வந்து இப்போல்லாம் கடையிலே வந்து இந்த நிறைய அல்சர் மாத்திரை கிடச்சிருது, வயிறு கொஞ்சம் எரிச்சல் இருந்து செஞ்சு பண்ணால் கூட பக்கத்துலேயே போய் அல்சர் மாத்திரைன்னு ஒன்று வாங்கி போட்டுடுறாங்க. அதனால் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ மிகவும் குறைந்ததாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த டைஃபாய்டு காய்ச்சல், காய்ச்சல் வந்து ஒரு 3-4 நாள் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வயிற்று வலி வந்துடும். இந்த டைஃபாய்டு காய்ச்சலில் வந்து வரக்கூடிய ஓட்டைகள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறுங்குடலில் தான் வரும். மாத்திரை ஜாஸ்தியாக போட்டு இல்லை அல்சர் கண்டுக்காத விட்டு விழுற ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா இறப்பையில் வரும். இது ரெண்டுமே இல்லாத செய்யாத பண்ணாத இவருக்கு வித்தியாசமாக வந்து பெருங்குடலில் வந்து ஓட்டை உளுந்து அதிலேருந்து வந்து சீவு மலம்லாம் வெளியே கசிஞ்சிருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த பெருங்குடலில் ஓட்டை உள்ளுறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர். ஒன்று ஏதாவது வயிற்றில் அடிபட்டுருக்கணும், இல்லை அந்த இடத்துல ஏதாவது கேன்சர் கட்டி மாதிரி இருந்து அது கண்டுக்காது விட்டு அந்த கேன்சர் கட்டியிலிருந்து ஓட்டை உளுந்துறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம். இது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பெருங்குடலிருந்து ஓட்டை உளுந்து உள்ளே வந்து சீவு மலம்லாம் கசியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறோம், இந்த மாதிரி வந்து ஏதாவது கீழே விழுந்துட்டிங்களா, ஏதாவது அடிபட்டுதா, இல்லை வயிற்றில் யாராவது குத்துனாங்களா, இல்லை வண்டியில் போய் இது விழுந்துட்டிங்களா, எதுவுமே கிடையாது, எனக்கு வந்து எதுவுமே இல்லை, திடீர்னு தான் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட திரும்ப திரும்ப சொன்னார். சரி என்ன காரணம்னு தெரியல, எப்படியா இருந்தாலும் அதை ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே போய் கண்டிப்பாக அந்த சீவு மலத்தெல்லாம் நம்ம எடுத்தே ஆகணும், எல்லாம் உயிருக்கு ஆபத்தான நிலமையில் போய் முடிஞ்சிடுவார். வரும்போதே வந்து பிபியெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அதுவே ரொம்ப மோசமான ஒரு அறிகுறி தான். அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட பேஷண்ட்டுக்கிட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குங்க, வேறு வழி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சால் கூட மயக்கம் தெளியறதுலலாம் வந்து சிக்கல் வரும், மயக்கம் தெளியாத வந்து மெஷினில் கூட 2-3 நாள் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்றத அவங்கக்கிட்ட தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்போ பேஷண்ட் அட்டண்டரும் வந்து ரொம்ப நல்ல டைப்பு, அவங்க நாங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் படம் போட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கன்சர்ன் வாங்கிட்டு ஆப்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி உள்ளே போய் வந்து பார்த்தா மிகவும் ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் இருந்தது. அது என்னன்றதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. எவ்வளவுதான் பாடல்கள் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு விதமான சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு அந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய

ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேய விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி தர்மபுரி 636807 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க ஈரோடு பகுதியிலிருந்து குணசீலன். அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் சுவர் இல்லாத சித்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பம் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா. விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

0: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேய விருப்பம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடியபோது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாதத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிம வள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்

0: தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ்மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின்போது பேசிய சில உறுப்பினர்கள், இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17 நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின்

0: பிறந்தநாளையொட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடு மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் 63 மில்லிமீட்டர் மழையளவு அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு 37 டிகிரி. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு 37.6 டிகிரி செல்சியஸ். குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் திருப்பத்தூர் 22.7 டிகிரி செல்சியஸ். மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் பகுதியில் 11.9 டிகிரி செல்சியஸ். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம். அதற்கு முன்னதாக
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: JSW நியோஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியோஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
10: ஏன் பிள்ளை பொன்னி, குழந்தை அழுவது, போய் என்ன

0: என்ன இந்த புள்ள குரலே காணோம்? சரி சரி, தோட்டத்துல காய்களை பறிக்கிற வேலைய அப்புறம் பாப்போம். முதல்ல போய் புள்ளைய பாக்குறேன்.
1: அச்சுச்சோ, வணிஞ்சாக்கா சீக்கிரமா நெய்ய கொடுங்களேன், குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. என் அத்தை தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் குழந்தை பக்கத்துல இல்லைனா என்ன திட்டுவாங்க.
0: அடடே, என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? என் ராஜாவுக்கு என்ன வேணும்? சரி சரி, அழக்கூடாது என் பட்டு.
1: அத்தை நீங்களே வந்துட்டீங்களா?
0: என் பிள்ளை பொன்னி, பிள்ளைய பாத்துக்காம எங்க போயிட்ட? தோட்டத்துல இருந்து எத்தனை முறை உனக்கு குரல் கொடுத்தேன் தெரியுமா?
1: அது ஒன்றும் இல்லை அத்தை, சமையல் பண்ணிட்டு இருந்தேன்ல, நெய் தீர்ந்து போச்சு. அதான் வனஜாக்காவை பார்த்து வாங்கிட்டு வரலான்னு போனேன்.
0: நீ போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதுதானே?
1: அது அத்தை அவசரத்தில் மறந்துட்டேன்.
0: இங்க பாரு புள்ள, குழந்தை தவழ்ந்து முட்டி போட்டு எழுந்து நின்று நடக்கிற வரைக்கும்

0: அந்த பக்கத்துல இல்லனா என்ன திட்டுவாங்க. அடடே, என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? என் ராஜாவுக்கு என்ன வேணும்? சரி சரி, அழக்கூடாது என் பட்டு.
1: அத்தை, நீங்களே வந்துட்டீங்களா?
0: என் பிள்ளை பொன்னி, பிள்ளைய பாத்துக்காம எங்க போயிட்ட? தோட்டத்துல இருந்து எத்தனை முறை உனக்கு குரல் கொடுத்தேன் தெரியுமா?
1: அது ஒன்னும் இல்ல அத்தை, சமையல் பண்ணிட்டு இருந்தேன்ல, நெய் தீர்ந்து போச்சு. அதான் வனஜாக்காவை பார்த்து வாங்கிட்டு வரலான்னு போனேன்.
0: நீ போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதுதானே?
1: அது அத்தை, அவசரத்துல மறந்துட்டேன்.
0: இங்க பாரு புள்ள, குழந்தை தவழ்ந்து முட்டி போட்டு எழுந்து நின்று நடக்கிற வரைக்கும் நாம தான் கண்ணும் கருத்துமா இருந்து பாத்துக்கணும்.
1: சரிங்க அத்தை, இனிமே நான் கவனமா இருக்கிறேன்.
0: சரி சரி, குழந்தைக்கு தூக்கம் வருது போல இருக்கு, நான் தொட்டில போட்டு ஆட்டி விடுறேன். நீ போய் தோட்டத்துல கொஞ்சம் காய்கறிகளை பறிச்சு எடுத்துக்கிட்டு வா புள்ள, நான் போறவு சந்திக்கு புறப்படுறேன்.
1: சரிங்க அத்தை.
0: என்ன, எதிர் வீட்டு சண்பகம் இன்னும் சந்தைக்கு புறப்படாம துணிகளை காய போட்டுட்டு இருக்கா?
1: அத்தை, காய்கறிகளை பறிச்சுட்டு வந்துட்டேன்.
0: சரி சரி, அந்த சாக்கு பைய எடுப்புள்ள.
1: சரிங்க அத்தை, இதோ எடுத்தாரேன்.
0: அட, இது என்ன, காய்கறிகளை இப்படி பறிச்சு கொண்டாந்துருக்க?
1: என்னத்த, என்னாச்சு?
0: இங்க வா புள்ள, இங்க பாரு, வெண்டைக்காய முத்தலா பறிச்சிருக்க, கத்திரிக்காய காம்பே இல்லாம பறிச்சு போட்டிருக்க, முருங்கக்காய் இப்பதான் நூலு போல இருக்கு, இன்னும் பெருக்கவே இல்லை. இப்படி இருந்தா எப்படி புள்ள நம்ம கிட்ட காய்கறிகளை வாங்குவாங்க?
1: என்ன மன்னிச்சிடுங்க அத்த, எனக்கு காய்கறி எல்லாம் பக்குவம் பார்த்து பறிக்க தெரியாது.
0: பொன்னி, அதுக்கு ஏன் புள்ள கவலைப்படுற? தெரியலன்னு சொல்லியிருந்தா அத்தையே உனக்கு அது பத்தின விவரங்களை தெரிய வச்சிருப்பேனே.
1: ஆமா ஆமா, தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு என் பாட்டி கூட சொல்லுவாங்க. அது இப்ப எனக்கு நினைவுக்கு வருது அத்தை.
0: இங்க பாரு புள்ள, விவசாயமா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது பத்தின புரிதல் இருந்தா மட்டுமே அது நமக்கு பலனை தரக்கூடியதா இருக்கும். சரி சரி, நீ குழந்தைய தூக்கிட்டு என் கூட வா.
1: எங்க அத்தை போக போறோம்?
0: நம்ம ஊரு சமுதாய கூடத்துல இப்போ ஒரு கூட்டம் நடக்க போகுது, அந்த கூட்டத்துல காய்கறி சம்பந்தமான விவரங்களை சொல்ல போறாங்க. வாப்புள்ள, ஒரு எட்டு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வருவோம், அது உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
1: சரிங்க அத்தை, வாங்க போவோம். ஆமா அத்தை, இப்ப யாரு வந்து பேச போறாங்க?
0: சொல்றேன் பொன்னி, காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்களை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ புள்ள.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக காய்கறி பயிர்களானது காலை அல்லது மாலையில் தான் அறுவடை செய்வார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம் உள்ளூர் சந்தை அல்லது ஏற்றுமதி போன்றவற்றிற்கு ஏதுவாக இருக்கும். பொதுவாக காய்கறி பயிர்களானது இரண்டு முறையில் அறுவடை செய்யப்படுகிறது. ஒன்று, ஏதாவது மிஷினரி பயன்படுத்தி, மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது அறுவடை மிஷினை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம் மேனுவல் பிக்கிங், நம் கையால் அறுவடை செய்வது. இந்த இரண்டு முறைகளில் பொதுவாக அறுவடை செய்யப்படுகிறது. அதாவது தக்காளி, மிளகாய், கத்தரி, பொதுவாக அனைத்து காய்கறிகளுமே கையால் அறுவடை பண்ணப்படுகிறது. கத்தரியில் அந்த விரிஞ்சிபுரம், அதாவது முள்ளு கத்திரியை மட்டும் ஏதாவது கத்தி அல்லது ஒரு குடுவா மாதிரி இருக்கு, அதை வைத்து தான் பயன்படுத்துவார்கள். அல்லது க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னவென்றால் அது வந்து முள் இருப்பதால் அதை அறுவடை செய்வது மிக மிக கஷ்டமான ஒன்றாகும். அதற்கு தான் அந்த க்ளவுஸ் அல்லது கத்தி போன்றவை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தக்காளியை பொறுத்தவரைக்கு செடி நட்ட 60-70 நாளிலிருந்து அறுவடை ஆரம்பமாகும். இது வந்து 4 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஓவர் ரைப்பனிங் சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக பழுத்து சீக்கிர அழுகும் தன்மை ஏற்பட்டுவிடும். அதனால் 4 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதே மாதிரி பழுக்கும் தன்மையை பொறுத்து தக்காளியில் 4 முறைகளில் அறுவடை செய்யப்படுகிறது. பொதுவாக தொலைதூர போக்குவரத்து, ஏற்றுமதி இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு பச்சை நிறத்தில் தக்காளியானது அறுவடை செய்யப்படுகிறது. ஏனென்றால் இப்போ வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லும் பொழுது இந்த பச்சை தக்காளியை அறுவடை செய்தால் மட்டுமே ஏற்றதாக இருக்கும். 2-3 நாட்கள் வந்து நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுவதால் அந்த டைமில் வந்து அந்த பச்சை கலரில் இருந்து பழுக்கும் நிலைமைக்கு மாறும். அதாவது பச்சை தக்காளியானது தொலைதூர போக்கு

0: போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதிக்கானது சிறந்த பருவமாகும். அதே போன்று உள் மாவட்டங்கள் அல்லது தொலைதூர சந்தைகளுக்கு மஞ்சள் நிற தக்காளி அறுவடை செய்வது மிகவும் சிறந்ததாகும். அதே போன்று உள்ளூர் சந்தைகளுக்கு மற்றும் உள்ளூர் சந்தைகளுக்கு பிங்க் அல்லது இளஞ்சிவப்பு நிற தன்மை கொண்ட தக்காளி அறுவடை செய்வது மிகவும் சிறந்ததாகும். அதே சிவப்பு கலர் தக்காளி அறுவடை செய்வது நம் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த நான்கு முறைகள் தான் பழுக்கும் தன்மை பொறுத்து நான்கு முறைகள் அறுவடை செய்யப்படுகிறது. அதாவது தக்காளியானது 120 நாட்கள் வரை நமக்கு மகசூல் கொடுக்கும். அதாவது 60-70 நாளில் ஆரம்பித்து 120 நாட்களுக்கு உங்களுக்கானது மகசூலை தரும். அந்த மகசூலானது தக்காளியில் ரகத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு 30-40 டன் மகசூல் தரும். இதே ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு 80-95 டன் வரை அதிக மகசூலை எடுக்கலாம். அதாவது இந்த உயர் தொழில்நுட்பங்கள், உர மேலாண்மை போன்றவற்றை சரியாக பின்பற்றுவதன் மூலம் இந்த அளவிற்கு நாம் வந்து மகசூலை சிறப்பாக எடுக்க முடியும். அதன் மூலம் வருமானமும் அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இதே கத்தரியானது செடி நட்ட 50-60 நாளில் முதல் அறுவடை ஆரம்பமாகும். இது 4-5 நாட்களுக்கு இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இது டார்க் கலர்லேருந்து லைட் கலராக சேஞ்ச் ஆகிறதா வந்து இதோட அறுவடைக்கான அறிகுறியாகும். அதாவது பொதுவாக கத்தரியானது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுகிறது. இப்பொழுது திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் முள்ளு கத்திரியானது அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இதானது அந்த கருஊதா நிறத்திலிருந்து லைட் ஊதா நிறமாக மாறும் பொழுது அறுவடை செய்யப்படுகிறது. இதிலிருந்து முள் அதிகமாக இருப்பதால் அறுவடை வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதற்காக அந்த க்ளவுஸ் அல்லது கத்தி ஆனது பயன்படுத்தி அறுவடை செய்யப்படுகிறது. கத்திரியில் மகசூலானது ரகத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு 25-30 டன் அறுவடை செய்யப்படுகிறது. இதே ஹைபிரிடானது ஒரு ஹெக்டருக்கு 60 டன் வரை மகசூலானது எடுக்கப்படுகிறது. இதன் காலமானது, அதாவது பயிரின் காலமானது 130-140 நாட்கள் வரை நாம் அறுவடை செய்யலாம். அதாவது 60 நாளில் ஆரம்பித்து 130-140 நாள் வரை அறுவடை செய்யலாம். கத்திரியை பொறுத்த வரைக்கும் மருந்தாம்பு பயிர் கூட நாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பயிர்காலம் முடிந்த பிறகு நிலத்திலிருந்து ஒரு 1.5 அடி அளவில் கட் பண்ணி விட்டோம்னா அது மருதாம்பு பயிர் மாதிரி அடுத்த அது கீழிருந்து உங்களுக்கு துளிர் வளர்ந்து செடியாக வளர ஆரம்பிக்கும். இதன் மூலம் முந்தைய பருவத்தில் எடுத்த மகசூலை விட ஒரு 70% மகசூல் எடுக்கலாம் மருதாம்பு பயிரில். இதே மிளகாயில் பார்த்திங்கன்னா 60 நாளிலிருந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கு இடைவெளியில் அறுவடை பண்ணணும். அதாவது பச்சை மிளகாய் என்றால் 6-7 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இதே காய்ந்த மிளகாய் என்றால் நீங்கள் செடியிலேயே பழுத்த பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். இதன் மகசூலானது ரகத்திற்கு காய்ந்த மிளகாய் என்றால் 2-3 டன் ஒரு ஹெக்டருக்கு நீங்கள் மகசூலாக எடுக்கலாம். இதே பச்சை மிளகாய் என்றால் 10-15 டன் ஒரு ஹெக்டருக்கு ரகத்திலிருந்து நீங்கள் மகசூல் பெறலாம். இதே ஹைப்ரிட் என்றால் பச்சை மிளகாய் வந்து 25 டன் வரை நீங்கள் அதிக மகசூலை பெறலாம். இது பயிரின் காலமானது 130-150 நாட்கள் வரை இருக்கும். அதாவது 60 நாள் ஆரம்பித்த அறுவடை 130-150 நாட்கள் வரைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணலாம். அதை ஒரு வார இடைவெளியில் அறுவடை பண்ண வேண்டும். மற்ற கொடி வகை பயிர்களெல்லாம் பார்த்திங்கன்னா 100-120 நாட்கள் வறை பயிரின் காலமாக இருக்கும். அறுவடையானது நீங்கள் 45-50 நாளிலிருந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக பீர்க்கங்காய்கள் பொறுத்தவரையில் பூ வைத்த 7வது நாளில் அறுவடை செய்து விடலாம். அதே போன்று புடலங்காய், பாகற்காய், சுரக்காய் போன்றவைகளும் நீங்கள் 10 நாளில் அறுவடை பண்ணிவிடலாம். பூ வைத்த 10 நாளில் அறுவடை பண்ணிவிடலாம். இதன் மகசூலானது நாம் அளிக்கும் உரம் மற்றும் மற்ற உயர் தொழில்நுட்பங்களை பொறுத்து தான் மகசூலானது அதிகமாக பெறப்படும். எனவே இந்த உயர் தொழில்நுட்பங்கள், இந்த உர மேலாண்மை, அதே மாதிரி பருவத்துக்கேற்ற பருவம் அந்த இது, அதே மாதிரி ஏற்ற ரகம், இடைவெளி, இது எல்லாமே வந்து சரியான அளவில் பின்பற்றி சரியான முறையில் நம்ம பயிரிட்டோம்னா இப்போ சொன்ன அந்த மகசூலை வந்து நம்ம சரியான அளவில் இதுக்கு அதிகமாக கூட நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே இந்த உயர் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி மகசூலை பெற்று அதன் மூலம் அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
1: காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்களை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டிய பிள்ளை ரொம்ப அருமையா சொன்னார்.
2: இப்போ எனக்கு காய்கறிகளை எந்த நேரத்தில் பறிக்கணும், எப்படி பறிக்கணும், ஏற்றுமதி சந்தைக்கு ஏத்தா போல எப்படி அறுவடை பண்ணணுங்கிற ஒரு தெளிவான புரிதல் எனக்கு வந்துருச்சு அத்தை.

0: ஆமா பொண்ணி, இந்த தகவல் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
1: இனி பாருங்க அத்தை, தோட்டத்து வேலைகளில் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து காய்கறிகளை எப்படி பக்குவமாக பறித்து காட்டுறேன்னு.
0: நல்லது பொண்ணி, இந்த தன்னம்பிக்கை ஒன்று போதும், விவசாயத்தை இவங்க சொன்ன முறையில் சிறப்பாக செய்யலாம்.
1: அத்தை இங்கே பாருங்க, நீங்கள் பேசுறத கேட்டு உங்கள் பேரப்புள்ள சிரிக்கிறத.
0: அடடே என் தங்கம், சத்தான காய்கறிகளை இந்த பாட்டி உனக்கு ஊட்டி வளர்க்குறேன். நீ வாடா என் கண்ணு, வீட்டுக்கு போவோம்.

மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். பருத்தி என்பது உலகளவில் மிக முக்கியமான வணிக பயிராகும். இது பெரும்பாலும் இயற்கை இழைகளின் ராஜா மற்றும் வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது மால்வேசியா குடும்பத்தையும் கசுபியம் இனத்தையும் சேர்ந்தது. பருத்தி இந்தியாவில் மூன்று வேறுபட்ட வேளாண் சுற்றுச்சூழல் மண்டலங்களில் வளர்க்கப்படுகிறது. வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம் ஆகும். பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி விளைச்சலில் இழப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இளஞ்சிவப்பு காய்ப்புழு தாக்குதல் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி காண்போம். முத்து போன்ற வெள்ளை நிற முட்டைகள் தட்டையாகவும் முட்டை வடிவமாகவும் தோராயமாக 0.5 மில்லிமீட்டர் நீளமும் 0.25 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டவை. அவை நீளமான கோடுகளை கொண்டுள்ளன மற்றும் அவை தனித்தனியாக அல்லது 4 முதல் 5 குழுக்களாக இருக்கும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் புழுக்கள் முதிர்ச்சியடையும் போது நிறமாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. முதல் 2 நிலைகளில் மென்மையாகவும் 3வது நிலை மற்றும் அதற்கு மேல் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதன் மேற்பகுதியில் காணப்படும் புரத உறை போன்ற கவசம் காரணமாக புழுக்கள் அடர்பழுப்பு நிற தலையை கொண்டுள்ளது. இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்கள் பருத்தி பஞ்சு, மண் அல்லது விதை நீக்கிய பஞ்சியில் மெல்லிய பட்டுக்கூடுகளை கட்டுகின்றன. கூட்டுப்புழு வெளிவர பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்துப்பூச்சிகள் அதன் கூட்டிலிருந்து காலை அல்லது மாலை நேரங்களில் வெளிவரும். இரவு மற்றும் பகலில் மண் குப்பைகள் அல்லது மண்ணின் விரிசல்களுக்கு இடையில் ஒளிந்து கொள்ளும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் புழுக்கள் பருத்தி செடிகள் மற்றும் காய்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும். இப்புழுக்கள் குஞ்சு பொறித்த சிறிது நேரத்திலேயே பூக்கள் அல்லது உருளைகளுக்குள் நுழையும். அவை வளரும் உருண்டைகளின் நுனி வழியாக ஊடுருவும். காய் முதிர்ச்சியடைந்த போது இப்புழுக்கள் நுழைந்த துளைகள் மூடிவிடும். புழுக்கள் காய்களில் உள்ள விதைகள் மற்றும் நார் உருவாக்கும் திசுகளை உண்ணும். இதன் விளைவாக பஞ்சு வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும். பூ மற்றும் மொட்டுகளை இளஞ்சிவப்பு காய்ப்புழு தாக்குவதால் அவை முன்கூட்டியே உதிர்ந்துவிடும். ரோஜா இதழ் போன்ற பூ உருவாக்கம் தாக்கப்பட்ட பூ மொக்குகள் மலராமல் இதழ்கள் இணைந்து பின்னப்பட்டு பூ மொக்குகள் உதிர்ந்து விடுகின்றன. இப்புழுக்கள் காய்களின் நுனியை துளைத்து உட்செல்லும். நாளடைவில் இச்சிறு துவாரம் அடைக்கப்பட்டு விடுகிறது. இதனால் இப்புழுவின் தாக்குதலை அறிவது எளிதல்ல. புழுக்கள் விதைகளை தாக்கி உண்ணும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்கள் பஞ்சை உண்ணுவதால் வளர்ச்சியை குறைத்து பஞ்சின் தரத்தை பலவீனப்படுத்துகின்றன. பாதிக்கப்பட்ட காய்கள் முன்கூட்டியே வெடிக்கும். அவை பூஞ்சான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பாதிக்கப்பட்ட பருத்தி விதைகளை விதைப்பதற்கு பயன்படுத்தினால் முளைப்பு திறன் குறையும். இளஞ்சிவப்பு காய்ப்புழு அச்சுறுத்தலை திறம்பட சமாளிக்க ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறை பரிந்துரைக்கப்படுகிறது. இது ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைக்கும். அதே வேளையில் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு உத்திகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறையின் சில முக்கிய கூறுகள் தெரிந்து கொள்ளலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழு வாழ்க்கை சுழற்சியை சீர்குலைக்க மக்காச்சோளம் அல்லது சோளம் போன்ற பருத்தி குடும்பத்தை சாராத தாவரங்களுடன் பருத்தி பயிரை பயிரிட வேண்டும். இந்த நடைமுறை பூச்சியின் எண்ணிக்கையை குறைக்க உதவும். இப்பூச்சியின் தாக்குதலை தவிர்க்க முன்பருவத்திலேயே பருத்தியை விதைக்க வேண்டும். பயிர் சேதங்களை அகற்றி வயல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிலத்தை ஆழமாக உழுவதன் மூலம் கூட்டுப்புழுக்களை அழிக்கலாம். சரியான பருவத்தில் விதைப்பு செய்வதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை தவிர்க்கலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் நடமாட்டம் மற்றும் அடர்த்தியை கண்டறிய இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி பருத்தி வயல்களை தொடர்ந்து கண்காணிக்கவும். மேலும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கண்காணிக்க இனக்கவர்ச்சி பொறி உதவுகிறது. 1 ஏக்கருக்கு 5 பொறிகளை அமைக்கலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் இயற்கை எதிரியான ஒட்டுண்ணி, குளவிகள் மற்றும் பொறிவண்டுகள் போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளால் சுற்றுச்சூழல் அமைப்பில் சமநிலை ஏற்படுகிறது. இந்த நன்மை பயக்கும் உயிரினங்கள் இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் எண்ணிக்கையை இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவுகின்றன. தேவைப்படும் போது இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன் அபாயத்தை குறைக்க பல்வேறு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்த வேண்டும். பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியின் அடிப்படையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் போது
பூச்சிகளை கட்டுப்படுத்த

0: எளிதாகிறது. இளஞ்சிவப்பு காய்ப்புழு பருத்தி விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை அளிக்கிறது. ஆனால் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் விவசாயிகள் அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். உயிரியல் மற்றும் ரசாயன கட்டுப்பாட்டு முறைகளின் கலவையின் மூலம் இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் எண்ணிக்கையை குறைத்து பருத்தி பயிர்களை பாதுகாக்க உதவுகிறது. இந்த உத்திகளை நடைமுறைப்படுத்துவது வழக்கமான கண்காணிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் பருத்தி உற்பத்தியை தக்கவைக்க உதவும். அதே நேரத்தில் அதிக சேதம் விளைவிக்கும் பூச்சியால் ஏற்படும் பொருளாதார இழப்பை குறைக்கவும் உதவுகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமன அள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: நேயர்களே, நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒலிக்கப்படும். பூங்கொத்து நிகழ்ச்சியின் முதலாவதாக ஒலிக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்டு கொண்டேன் கண்டு கொன்றேன் என்ற திரைப்படத்தில் இருந்து. ஏ ஆர் ரகுமான் இசையில், கவிஞர் வைரமுத்து வரிகள், சங்கர் மகாதேவன் குரலில் ஒரு இனிய பாடல்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
3: நேர்களை, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. அடுத்த பாடலா ஒலிக்கவிருப்பது கவிஞர் வைரமுத்து வரிகளில் சாதனா சர்க்கம் குரல், ஒரு இனிய பாடல்.

நேயர்களே, மதிய வேளையில் செவிகளுக்கு இசை ஊட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கக்கூடிய பாடல் வேதம் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திற்கு வித்யாசாகர் இசையமைச்சிருக்காரு. முதல் பாடலாக பா விஜய் வரிகளில் ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8 ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: நேயர்களே, பூங்கொத்து நிகழ்ச்சியில் வேதம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்குது. அடுத்ததாக ஒலிக்கக்கூடிய பாடல் வித்யாசாகர் இசையில், பா விஜய் வரிகளில், SBB குரலில் ஒரு இனிய பாடல்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர் வான்மதி. பண்பலையில் தொடர்வது கச்சவில் கலக்கல் பாடல்கள்.

நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்களே, நீங்களும் கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0043 42 24 40 30. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இதை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மாரண்டள்ளி பகுதியிலிருந்து சின்ன, தெய்வ வாக்கு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

நேயர்களே, உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கிறது இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல். இந்த நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாமக்கல் பகுதியிலிருந்து கௌரி கற்பகம். சமுத்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து இது அந்த பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சேலத்திலிருந்து ஜவஹர்லால், பிகில் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
0: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976138178.
4: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து சித்ரா, நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. முதல்வன் திரைப்படத்திலிருந்து இதுவும் அந்த பாடல்.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆசாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: கொள்ளுக்கட்டை மாவு வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொள்ளுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தொட்டம்பாளையம் பகுதியிலிருந்து கோகிலா பழனிசாமி, தாய் மனசு என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த பாடல்.
8: தொண்டையில தான்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களை, நீங்களும் கட்சவியல் கலக்கல் பாடல்ல கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ண வேண்டியது நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0043-42-24-30 இந்த எண்ணிற்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஐயங்காடு பகுதியிலிருந்து சத்தியமூர்த்தி, சின்ன தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஒசூர் பகுதியில் இருந்து ஜீவா கார்த்திக், மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ இந்த பாடல்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
8: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?

0: சாப்பிட எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூனுக்குனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:55. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் தொளசம்பட்டியிலிருந்து சுதாகர், வல்லரசு என்ற திரைப்படத்திலிருந்து.

தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கட் செவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:01. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 2440300 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்றும் மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 2440301 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். சரியாக விடை சொல்லும் நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். வணக்கம் வான்மதி.
1: வணக்கம் நவீன்.
0: என்ன, நிறைய குறிப்புகளோட வந்துட்டீங்களா?
1: கண்டிப்பா.
0: சரிங்க, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம், நேரே சந்திச்சிடலாமா? இணைப்பிலையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார். அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன்
0: சார். சரிங்கய்யா, உங்களுக்கு உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க சார்.
1: ஐயா, இது வந்து ஒரு வகையான தாவரம், வெளிநாட்டை சேர்ந்த தாவரம், மலை பகுதிகளில் காணப்படும் ஒரு பூக்கும் தாவரம். 3 குறிப்புகள் உங்களுக்கான குறிப்புகள் ஐயா. ஐயா பதில் சொல்லலாங்களா?
2: குறிஞ்சி பூங்களா?
1: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்கய்யா, முதல் 3 குறிப்புகள் கேட்டீங்களா? விடை தெரியுமா இல்ல குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: ஒரு குறிப்பு ஒன்று கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு
1: ஐயா, இது வந்து பூச்சி உண்ணும் தாவரம் அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: சரிங்கய்யா, குறிப்புகள் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
3: இன்னொரு குறிப்பு சொல்றீங்களா?
0: இன்னொரு குறிப்புங்களா? உங்களுக்கான குறிப்பு,
1: இந்த தாவரத்தோட செடியின் தண்டுகள் மற்றும் இலைகளில் வந்து சிவந்த நிறத்திலான பிசுபிசுப்பான சுரப்பு முடிகள் அப்படின்னு ஒரு இது இருக்குங்கய்யா.
3: ரோஜா பூவுல ஒரு வகையான ரோஜா பூங்களா?
1: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
0: இனிப்பிலையும்

0: அடுத்த நிகரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: எனது அன்பு சகோதரர் நல்லமுடி நவீன் மகேந்திரனுக்கும் வான்மதிக்கும் மாலை வணக்கம் சொல்லுது. மாவட்டம்
0: சரிங்க, குறிப்புகளா கேட்டீங்களா?
1: கேட்டேன், தாவரத்தை பத்தி கேட்டு.
0: விடை சொல்லாமே
1: குறிப்பிடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
2: இந்த தாவர வகையானது பாறைகள் மற்றும் குளிர்ந்த உயர் மலை சரிவுகள் தாங்க ஐயா வளரும்.
1: நன்றி மேடம்.
2: நன்றிங்க.
1: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, விடையை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: உங்களுக்கான குறிப்பு,
2: இந்த தாவர வகையானது சிறு பூச்சிகளை ஈர்த்து ஒட்டிக்கொள்ள செய்யும். ஐயா
3: தாவர உண்ணிங்களா?
2: ஆமாங்க ஐயா, தாவர உண்ணிதான். அது அதனோட பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம்.
3: படர்பாசி.

0: சொல்லுது. சரி, மாவட்டம் புக்கிங் அப்படின்ட்டு ரகுபதி.
1: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
0: கேட்டேன், தாவரத்தை பத்தி கேட்டுக்கிட்டீங்க.
1: விடை சொல்லாமே
0: குறிப்பிடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு,
2: இந்த தாவர வகையானது பாறைகள் மற்றும் குளிர்ந்த உயர் மலை சரிவுகள் தாங்க ஐயா வளரும்.
1: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு,
2: இந்த தாவர வகையானது சிறு பூச்சிகளை ஈர்த்து ஒட்டிக்கொள்ள செய்யும். ஐயா
3: தாவர உண்ணிங்களா?
2: ஆமாங்க ஐயா, தாவர உண்ணி தான். அது அதனோட பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம்.
3: படர்பாசி.
1: படர்பாசி இல்லைங்க. தவறான பதில். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: தருமபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
12: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு
15: 8985712345. உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
16: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்க. JSW New Steel.
1: நிலையத்தில் நேரம் மாலை 4:08. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
17: வணக்கம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
17: சரிங்க,
1: ரங்கசாமி ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
17: குறிப்பெல்லாம் கேட்டதாங்க வந்தேன்.
1: தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
18: ஐயா மதி, மாலை வணக்கம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு,
2: ஐயா இந்த தாவர வகையானது 15 முதல் 38 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும்.
18: என்னங்க
2: ஐயா, இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
1: நீங்க குறிப்புகள் சொல்லுங்க வான்மதி. நேயர்களுக்கு வந்து எளிமையா கண்டுபிடிக்கிற மாதிரி குறிப்புகள் சொல்லுங்களேன்.
2: இந்த தாவர வகையானது பாறைகள் மற்றும் குளிர்ந்த உயர் மலைச்சரிவுகள் தான் வளருது.
1: பாறை மற்றும் குளிர்ந்த மலைச்சரிவுல வந்து வளருது.
2: தாவர வகையை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா,
1: இது இந்தியாவில் இருக்கா?
2: இல்ல, சீனா நாட்டுல இருக்கு,
1: சைனாவில் இருக்கு. சரிங்க, நம்ம நேயர்கிட்ட நம்ம பேசிடுவோம்.

0: இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: சார், கத்தூர்லேருந்து பழனிட்டையில பேசுறேன்.
0: சரிங்கய்யா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
0: உங்களுக்கான குறிப்பு,
2: சீனா நாட்டில் சொன்னீங்க இல்லைங்கய்யா, சீனா நாட்டில் வந்து சிச்சுவான் மற்றும் யுன்னான் மாகாண அந்த மலைகளில் தான் இந்த தாவர வகை வளருதுங்கய்யா.
1: சண்டியூ தாவரம்
2: என்னங்கய்யா?
1: சண்டியூ
2: இல்லைங்கய்யா.
1: நன்றி
0: நன்றி.

0: வான்மதி,
1: சொல்லுங்க.
0: என்ன விடையா இருக்கும்?
1: விடை வந்து சரி, இன்னும் ஒரு குறிப்பு டைரக்ட் குறிப்பாக கொடுத்துடல. ஆக்சுவலி என்ன நாடுன்னு கூட சொல்லிட்டோம். இந்த தாவர வகையானது வந்து சாக்சி பிராக்கேசி குடும்பத்தை சேர்ந்தது. பாதி விடை இதுலேயே இருக்கு. அடுத்த நேர் கூட கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன்.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோப்பன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
1: ஐயா, இந்த தாவர வகையானது வந்து பூச்சிகளை பிடிக்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லி 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சார்லஸ் டார்வின் அவர் வந்து கணிச்சு வச்சிருக்காரு.
2: 150?
1: ஆமாங்க ஐயா, கணிச்சு வச்சிருக்காரு.
0: நன்றி. வான்மதி, நேயர்கள் வந்து அப்படியே என்ன குறிப்பா இருக்கும் அப்படின்னு அப்படியே ஒரு பெரிய தேடலோட இருக்கிறாங்க. என்ன விடையா இருக்கும்?
1: சாக்சி பிரகா காண்டல்புரம் அப்படின்ற பூச்சி உண்ணும் தாவரம் தான் இந்த தாவரம்.
0: அதுதான் சரியான விடைங்களா? சரிங்க சரிங்க, ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம மீண்டும் இணையலாம்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:18. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
2: ஐயா, இது வந்து ஒரு கனவாய், ரெண்டு நாடுகளுக்கு இடையே முக்கியத்துவம் வாய்ந்த கனவாயாக இருக்கு. ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு சொல்லலாம்.
1: என்னங்கய்யா?
2: இல்லைங்கய்யா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.

0: சரிங்கய்யா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
2: ஐயா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் மட்டும்தாங்க ஐயா இங்க செல்ல முடியும். என்ன கணவாய் அப்படின்னு. நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, தருமபுரி மாவட்டம் பொம்பல்பட்டுல இருந்து செல்வி பேசுறேன்.
0: சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு.
2: ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் முதல் ஜூன் மாதம், ஜூன்ல பாதி வரைக்கும், அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு தான் இங்க செல்வதற்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். என்னங்கம்மா?
3: கைபா கணவாய்.
2: இல்லைங்கம்மா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: மாலை வணக்கம். சொல்பவர் யார், எங்க இருந்துங்க ஐயா?
4: நான் ராஜா பேசுறேன் ஐயா.
2: ராஜா ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாங்களா?
4: சொல்லுங்கம்மா.
2: இந்த கணவாயானது சிக்கிம் தலைநகர் கேங்டாங்ல இருந்து ஒரு 54 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க ஐயா இருக்கு.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
8: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
14: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
15: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
16: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
17: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா, ரூபி ரோஸ் மில்க்.
18: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
19: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
20: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
21: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
22: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
23: தொடர்புக்கு 9500848820.
24: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
25: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
24: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
26: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo

0: ஸ்டீல் பியூர் டிஎம்பி கம்பிகள்.
1: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ நியூ ஸ்டீல்.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: நிலையத்தில் நேரம் 4:26. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா. சரிங்க, விடை
10: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க?
10: என்ன
9: திரைப்படத்துல
10: என்ன
9: பாடல் தொடர்ந்துருங்க?
10: நன்றி.
9: வான்மதி
11: சொல்லுங்க.
9: நேயர் வந்து சரியான விடையை சொல்லிட்டாரு. அவருக்கான குறிப்புகள், இன்னும் குறிப்புகள் இருக்கிறது அப்படி சொல்லலாம்.
11: இந்தியாவின் சிக்கிம் மாநிலத்தையும் சீனாவின் திபெத் பகுதியையும் இணைக்கும் ஒரு கணவாய் தான் இது. இமயமலையின் கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 4310 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு மலைப்பாதை ஆகும். இந்தியா சீனா எல்லை வர்த்தகம் மற்றும் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருக்கு. சிக்கிம் தலைநகர் கேங்டாங்கிலிருந்து கிழக்கே சுமார் 54 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கணவாய் இருக்குது. திபெத் மொழியில் பார்த்தீங்கன்னா நாது அப்படின்னா கேட்கும் காதுகள் என்றும், லா என்றால் கணவாய் என்றும் பொருள். இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இங்கே வந்து செல்ல முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டிருந்த இந்த கணவாய் வந்து 2006ஆம் ஆண்டில் தான் மீண்டும் திறக்கப்பட்டது. கோவிட் காரணமாக வந்து நடுவில் வந்து 2026 வரைக்கும் மூடப்பட்டிருந்த நிலையில் இப்போ 1 ஆகஸ்ட் தான் இந்த கணவாய் வந்து மறுபடியும் இந்த எல்லை வர்த்தகத்துக்காக திறக்கப்பட்டிருக்கு. இந்த கணவாய் தான் நாதுலா கணவாய். நேயரும் அழகாக பதில் சொல்லிட்டாரு. அவருக்கான
9: சரிங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு இடைவெளியை தொடர்ந்து பாடலை கொடுத்துடலாம்.
12: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஅள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
13: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். 1ஆம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
16: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
17: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
18: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
19: தொடர்புக்கு 9500848420.
20: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
21: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
22: அணில் கொழுக்கட்டை மாவு

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9

0: பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: தர்மபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
4: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. விடை தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சந்திரசேகர், உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க ஐயா, கொடுங்க
2: ஐயா. இது வந்து ஒரு திருக்கோயில்.
1: திருக்கோவில்
2: தேவார பாடல் பெற்ற சிவன் தலம்.
1: ஓ, சிவனுடைய ஸ்தலம்.
2: தமிழ்நாட்டில் தான் இருக்கு.
1: தமிழ்நாட்டில் தான் இருக்கு.
2: என்ன கோயில் அப்படின்னு தாங்க ஐயா சொல்லணும்.
1: நான் நினைக்கிறேன் இது வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் அந்த ஆலயம்.
2: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440300 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்களிலோ மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440301 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: நல்லமலை ஒன்று நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
0: சரிங்க ஐயா,
2: உங்களுக்கான குறிப்புங்க ஐயா.
3: மேடம்,
2: இந்த கோயில் வந்து திருநானச்சம்பதரால் பாடல் பெற்ற சிவத்தலம்.
0: வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
2: இல்லைங்க, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வெள்ளிங்கிரி சிவன் ஸ்தலம் சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்க.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: நீங்க இன்னொரு எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க, நான் முயற்சி பண்றேன்.
0: உங்களுக்கான குறிப்பு
2: ஐயா, இந்த கோயில் வந்து அருகில் பார்த்தீங்கன்னா பசுபதி கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இந்த கோயில் பக்கத்தில் இருக்குங்க ஐயா.
4: பசுபதி கோயில் நம்ம ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில வந்து மௌடேஸ்வரர் கோயில் இருக்குதுங்க, அந்த கோயிலுங்களா?
2: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம். மாலை வணக்கம். வருவது ஏரூர் ஒன்றியம் மலையனூர்
2: இந்த கோயில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஐயா.

0: திருவண்ணாமலை கோயில்.
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: இந்தியாவின்
2: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: மாலை வணக்கம் ஐயா. நவீன் மகேந்திரன், நல்லா இருக்குமா? இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
5: பாப்பாரப்பட்டில இருந்து பழனி பேசுறேங்க ஐயா.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: தஞ்சை பெரிய கோயில்.
1: தஞ்சை பெரிய கோயில்.
6: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
1: இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: பசுபதி ஈஸ்வரர் சிவன் கோயிலுங்கய்யா.
6: அந்த கோயில் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்கம்மா, அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பசுபதி கோயில் அருகில, அருகாம சிவன் கோயில்
1: பக்கத்துல இருக்குங்கம்மா. என்ன கோயிலா இருக்கும்? நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு,
6: இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்குன்னு சொன்னீங்க
5: இல்லைங்கய்யா? தஞ்சாவூர் மாவட்டத்துல சொன்னீங்க.
6: பாபநாசம் தாலுக்காவில தான் இருக்கு இந்த கோயில், சிவன் கோயில்.
5: திருக்கோயில்
6: இல்லைங்கய்யா, இப்பதான் அவங்க சொன்னாங்க. அந்த கோயில் அருகில இருக்கிற இன்னொரு கோயில் அப்படின்னு தான்
1: கேட்டுட்டு இருக்கோம்.
5: நன்றிங்க.
1: வான்மதி
6: சொல்லுங்க.
1: நேயர்கள் வந்து, நம்ம நேயர்கள் வந்து பசுபதி கோயிலை இன்னும் தாண்டல. அது என்ன கோயில் நீங்களே சொல்லிருங்க.
6: சொல்லிடலாங்களா? புள்ளமங்கை பிரம்மபுரீஸ்வரர் கோயில்.
1: அது எங்க இருக்கு?
6: தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற புள்ளமங்கை பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: சரிங்க, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஅள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
9: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். 1ஆம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:51. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம், ராணி முருகன், கம்பங்களூர்.
6: சரிங்கய்யா, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? இவர் வந்து ஒரு சாகச விளையாட்டு வீரர், நீரோட சம்பந்தப்பட்டவர், இந்தியாவை சார்ந்தவர். இவர் யார்? நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: இருவருக்கும் வணக்கம்.
6: வணக்கம்.
8: கோட்டை எழுத ஆரம்பம்.
6: சரிங்கய்யா, ஐயா குறிப்புகள் கேட்டீங்களா, விடை தெரியுமா?
8: ஒருத்தருக்கு தான் குறிப்பு கொடுத்தீங்க, எனக்கும் கொடுங்க.
6: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு, சர்வதேச விளையாட்டு மேற்பார்வையாளர் முன்னிலையில் வந்து இவர் வந்து தேர்வாக இருக்கிறாரையா, இவர் வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஆசிய அளவில், யாரா இருக்கும்?
9: உங்களுக்கான
6: குறிப்பு வேணுமா, எந்த மாநிலம் வேணுமா? உங்களுக்கான குறிப்பு, இவர் வந்து ஒரு ஆண், இவர் வந்து ஒரு அலைச்சறுக்கு வீரர். இரண்டு குறிப்பா கொடுத்துட்டேன், சொல்லுங்க பார்க்கலாம்.
9: சந்தேந்திர சிங்
6: என்னது? என்னது?
9: சந்தேந்திர சிங் லோயா.
6: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. ஏரிப்பணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
10: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
11: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
12: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
13: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
14: தொடர்புக்கு 9500848420.
15: தருமபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
6: நிலையத்தில் நேரம் மாலை 4:54. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: ஐயா வணக்கம்.
6: வணக்கம்
8: ஐயா, நாங்க பாவலூர் பக்கம் வாழை தோட்டம் சின்ன பேசுறேன்.
6: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு, இவர் வந்து 2001 முதல் இந்திய தலைவரா இருந்திருக்கிறாருங்க, இப்ப வந்து ஆசிய அளவுல தலைவரா இருக்கிறார்.
8: அபிலாஷ் தாமி.
6: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
8: நன்றிங்க.
6: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
16: இனிய மாலை வணக்கம் ஐயா.
6: வணக்கம், பேசுங்க.
16: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன் ஐயா.
6: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
16: ஐயா சொல்றேன் பாருங்க.

0: யா இருக்கா பாருங்கய்யா,
1: சொல்லுங்க.
0: அருண் வாசு.
1: அருண் வாசு. சரிங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க?
0: சறுக்கு விளையாட்டு நீங்க சொன்னதே, சாகச விளையாட்டு வீரர்.
1: சரிங்க, என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடம் கொடுக்கலாம்?
0: படம் ஜெயிலருங்கய்யா.
1: ஜெயிலர்.
0: மோனிகா.
1: மோனிகா.
0: பரவாயில்ல, நேர்காவும்.
1: சரிங்க, அப்படியே நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க.
0: நன்றிங்கய்யா.

சரியான விடை சொல்லிட்டார் நேயர். சர்வதேச விளையாட்டு மேற்பார்வையாளராக வந்து இருந்திருக்கிறார். இவர் வந்து ஒரு ஆண், இவர் வந்து ஒரு அலைச்சறுக்கு வீரர். அதே போல் வந்து தற்போது வந்து ஆசிய அளவிலான தலைவராக இருந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து 2001 ஆம் ஆண்டு தற்போது வந்து ஆசிய தலைவராக இருக்கிறாரு. இவரது தலைமையில் வந்து இந்திய அணி வந்து ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து முதல் பதக்கத்தை வந்து வென்றிருக்குதுன்னு கூட சொல்லலாம். இவர் யார் அப்படின்னு சொன்னால், ஆசிய அலைச்சறுக்கு கூட்டமைப்பின் தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அருண் வாசு என்பது சரியான விடை.

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கவி பாடும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடலா பாமா ருக்மணி என்ற திரைப்படத்தில் இருந்து முத்துலிங்கம் மற்றும் சிதம்பரநாதன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: JSW நியூ ஸ்டீல், ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூ ஸ்டீல் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
12: நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:10. அடுத்த பாடல் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன், ஜானகி மற்றும் இளையராஜா பாடிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
10: வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: பிளஸ் 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர

0: காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: or visit www.mahindra.org. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து. ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி அம்மா பாடிய பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எனக்காக காத்திரு என்ற திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். அடுத்த பாடல் ஆனந்த ராகம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தருமபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:35.

தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:00

0: 1985 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: JSW நியோ ஸ்டீல், வானுயர்ந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்,
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோட கவிப்பாடும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அம்மா குரல் வனத்தில்.

0: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் எட்டாம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 10 முதல் 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: மாலை தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கொக்கரக்கோ என்ற திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:53. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நெஞ்சமெல்லாம் நீயே என்ற திரைப்படத்திலிருந்து. வைரமுத்து வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில்

0: நேயர்களின் கவனத்திற்கு 6:10 இசைமலை. ஏழு மணிக்கு திரு இசை. இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் அனுபவம் குறித்து ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த எஸ் தம்பிதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இணைந்தே இருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வணக்கம். நான்

0: அறிவிப்பாளர் சுபலட்சுமி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் ருத்ராட்சத்தால் ஆன திருமேனி கொண்ட அபூர்வ அம்பிகையை தரிசிக்கலாம். திருநெல்வேலியில் இருந்து பாபநாசம் செல்லும் சாலையில் 28 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வீரவநல்லூர் என்ற ஊரிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருப்புடை மருதூர் திருத்தலத்தை அடையலாம். இறைவன் திருநாமம் நாரும் பூநாதர், இறைவியின் திருநாமம் கோமதி. இத்தலத்து அம்பிகையின் திருமேனி ருத்ராட்சத்தாலான சுயம்பு திருமேனி ஆகும். அம்பிகையின் திருமேனி சிற்பி வடித்த சிலை இல்லை. இந்த விக்கிரகம் இமயமலையின் ஒரு பகுதியில் கோமதி மலையில் இயற்கையாகவே கண்டெடுக்கப்பட்ட சிலையாகும். இதனால்தான் கோமதி அம்பாள் என்று பெயர் வந்தது. இந்த ருத்ராட்ச திருமேனியை பால் அபிஷேகம் செய்யும் போது தெளிவாக தரிசிக்கலாம். கருவறையில் அம்பிகை அழகே உருவாக புன்முறுவல் பூத்த முகம் கொண்டு ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மறு கரத்தை தொங்கவிட்டபடியும் சற்றே இடைநெளிந்து நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றாள். இக்கோவில் முக்கியமான ஒரு கல்யாண தலமாகும். இக்கோவிலில் சுவாமி இடதுபுறமும் அம்பாள் வலதுபுறமும் இருப்பதனால் இங்கு திருமணம் செய்தால் புத்திர பாக்கியத்துடன் நீண்ட ஆயுள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இந்த அம்பிகை சிறந்த வரப்பிரசாதி. நீண்ட நாட்களாக திருமண தடைபடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பரிகாரமாக இக்கோவிலில் ஐப்பசி மாதம் திருக்கல்யாணம் வைபோகம் நடக்கும் அன்று தங்களுடைய ஜாதகத்தை சுவாமியின் பாதத்தில் வைத்து சுவாமிக்கு பட்டு வேஷ்டியும் துண்டும், அம்பாளுக்கு பட்டு புடவையும் குங்குமமும் தாலியும் தாம்பூலத்தில் வைத்து சுவாமி ஊரை வலம் சுத்தி வரும்பொழுது சுவாமியுடன் சுற்றி வந்து கோவிலில் வைத்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாத்தி பொட்டு தாலியை அம்பாளின் கழுத்தில் அணிவித்து அன்னதானம் செய்து வழிபட்டால் நீண்ட நாட்களாக தடைபெற்ற திருமணம் நடக்கும்.

0: சுவாமியையும் அம்பாளையும் தங்கள் குழந்தைகளாக பாவித்து திருமணம் செய்து வைத்து வழிபட்டதால் இந்த புண்ணியம் உங்கள் குழந்தைகளுக்கும் சேரும். இக்கோவிலில் ஆடி மாதம் அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கும். அன்று பட்டு புடவையும் அனைத்து வகையான வளையல்களும் அனைத்து வகையான சீர்வரிசை பொருட்களையும் அம்பாளின் பாதத்தில் தாம்பூலத்தில் வைத்து அன்னதானம் செய்து வழிபட்டால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அம்பாளை உங்கள் குழந்தையாக பாவித்து வளைகாப்பு நடத்தி வழிபட்டதால் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த புண்ணியம் சேரும். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவோம், அம்மன் அருள் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை

0: பதினோரு மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: மாலை தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இசை மின்னல் நிகழ்ச்சியில் இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜகுமார் இசையில் கே எஸ் சித்ரா மாணிக்க விநாயகம் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT chemical.
2: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
3: தர்மபுரி ஏ கொள்ள அள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
7: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
8: நேயர்களே, உங்கள் உள்ளங்களை இதையால் இசையால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த படலாக ஒலிக்கவிருப்பது ஜோடி என்ற திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் உன்னிமேனன் எஸ் ஜானகி குரலில் ஒரு இனிய பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாபலா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா

0: வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலுங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2 சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,00,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். 2 சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும். இந்நிலையில் 2 சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 2 வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான

0: கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000 மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000 மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்ரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்வீர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்வீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதிதி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: ஏற்பாடு ஆயிடுச்சு.
9: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு காட்டு.
10: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
9: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
10: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.

0: அதுவும் சரி பார்த்துவாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:42. நேயர்கள், இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளன. டெல்லி இஎஸ்ஐசி 523 இடங்கள், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 39 இடங்கள், தியோகர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188, டெல்லி 121, பிலாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி நர்சிங், டிஜிஎன்எம், வயது 18-30 வரை, தேர்ச்சி முறை பிரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹3,000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹2,400. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 13/8/2026. மேலும் விவரங்களுக்கு எய்ம்ஸ் exams.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி பிரிவில் 17 இடங்களும், துணை மேனேஜர் 8, மேனேஜர் டிசைன் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், சிஏ, ICWA ஆகிய டிகிரிகளில் ஏதாவது ஒன்று படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு hullcrop.farmflex.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசின் NMTC இரும்பு நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனி பிரிவில் மெக்கானிக்கல் 51, எலக்ட்ரிக்கல் 22, நிதி 7, கெமிக்கல் 4, சிவில் 3, கம்ப்யூட்டர் 3, HR 3 உட்பட மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, சிஏ. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹600, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 11/8/2026. மேலும் விவரங்களுக்கு nmdcetr.farmflex.org என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. அனுபவம் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு ICSI.edu என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நேயர்கள், இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது.

0: வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று வெப்பம் உயரக்கூடும். வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட சற்று அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் பிறர் உயிரை காத்தவர்களின் வீரத்தை கௌரவிப்பதற்காக ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி அனைத்து பாலினத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஆயுதப்படை, காவல்துறை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் அதிகாரப்பூர்வ பணி நேரத்தில் செய்த மீட்பு நடவடிக்கைகள் இந்த விருதுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. விருது பிரிவுகள் சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், ஜீவன் ரக்ஷா பதக்கம். மீட்பு நடவடிக்கை 1/10/2024

முடிவுக்கு பின் நடந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெறலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்தில் 3 ஆண்டுகள் காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி சட்டப்படிப்பு BL/RLLB நிறைவு செய்திருக்க வேண்டும். முன் அனுபவம் நீதித்துறையில் 15 முதல் 20 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தர்மபுரி. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 1/8/2026 முதல் 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக 2026/2027 கல்வி ஆண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாக 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் November 30 வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.xwell.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:55. நேயர்கள், இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். திங்கள் என்று சொன்ன உடனேயே நம்முடைய மனதில் ஒரு உற்சாகம் வரணும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிற போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தால் திங்கக்கிழமைனா கொஞ்சம் கவலைப்படுவோம், ஹோம்ஒர்க் போட்டோமா, பள்ளிக்கூடம் எப்படி இருக்குமோ அப்படிலாம் கவலைப்படுவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு வேளை எனக்கு வயசாகிடுச்சு என்னமோ தெரியல. ஆனால் இந்த வாரம் முழுவதையும் நம்ம வந்து ஒரு உற்சாகத்தோடு ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல சிந்தனையும் வேகமும் உணர்வும் இருக்கணும். அது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து இந்த மண்டே மோட்டிவேஷனில் கொடுக்குறோம். அதாவது ஜெயிக்கணும்னு வர்றபோது நம்ம எல்லா முயற்சியும் செஞ்சு கூட சில நேரங்களில் நம்ம தோல்வி நம்மளை தள்ளிவிட்டு போகிறத பார்க்குறோம். கடுமையாக உழைத்து

0: சாதனைகளை செய்பவர்கள் எப்போதும் போற்றப்படுவார்கள். கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் துரும்பெழுந்து வேங்கால் துயராண்டுளவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் வருங்கால் பறிவதிலர். இது இந்த மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சும்மா உட்காந்து நம்ம செல்ல பார்த்துக்கிட்டோ பொழுதே போகலைங்கிறதோ மூணு சோ சேர்ந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்கிறதோ இது இல்லைங்க பெருமை. இந்த உடம்பு இளமையாக இருக்கும்போதே நம்முடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாதனைக்காக நம்முடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்ள வேண்டும். எதைப்போல் நாலடியாருங்கிற ஒரு நூல் அருமையாக சொல்லுதுங்க. இப்போ கரும்பு இருக்கு இல்லையா, அந்த கரும்பை எப்படி அதிலேருந்து சார் எடுப்பாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ரெண்டு சக்கரத்தில் சுத்தம் விட்டு அல்லது செக்கில் ஆட்டுற மாதிரி ஆட்டி அந்த சார் எடுப்பாங்க. அப்போ அந்த கரும்பு நொறுங்கி அது சக்கையாக மாறி சாரை கொடுக்குது. இந்த உடம்பை கூட அப்படித்தாங்க. நாம் வந்து என்ன செய்கிறோம், வருத்தி முயற்சித்து இடைவிடாமல் பயணம் பண்ணி படித்து எல்லாம் செஞ்சு நாம் புகழடையணும். அப்படி புகழடையலைன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு பிறகு இந்த உடம்பு என்ன, கரும்பு சாறு புழிஞ்ச பிறகு அந்த சக்கையை என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி வேணால் காகிதம் அது இதுன்னு சொல்கிறாங்க, இல்லை அதுலேருந்து வேறு பொருள்கள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த சக்கை பயன்படாத மாதிரி நம்முடைய உடம்பில் வலிமையெல்லாம் போய் நம்முடைய உயிர் உடம்பை விட்டு பிரிந்த பிறகு இது என்ன ஆகப்போகுது, பயனில்லாமல் தானே போக போகிறது என்று நினைப்போம். ஆனால் சாதனைகள் செய்தவர்கள் அப்படியான ஒரு மரணம் வருகிற போது கூட அந்த மரணத்துக்கென்று ஒருபோது வஞ்சமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பூமிக்கு வந்த வேலையை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். இது அந்த நாளடியார் பாட்டு சொல்லுதுங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. நாம் நம்முடைய உழைப்பில் தான் வெற்றி இருக்குது. வெற்றி நழுவி போனாலும் அந்த வெற்றியை நோக்கி நம்ம நடைபோட்டு கொண்டே இருப்போம். ஏனென்றால் வெற்றி என்ற வெளிச்சம் நம்மை ஈர்க்கத்தான் செய்யும். அந்த வெளிச்சத்தை நோக்கி நாம் நடைபோட்டு கொண்டே இருப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வீரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.

0: என்பவர் எம் சுமன் அவர்கள்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் நெடும்புலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் விக்ஷத் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஈஸ்வரன் கோவில் நீர் சேகரிப்பு குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெடும்புலி மற்றும் நாகவேடு ஊராட்சியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் நெடும்புலி ஊராட்சியில் 90 பயனாளிகளுக்கு, நாகவேடு ஊராட்சியில் 71 பயனாளிகளுக்கு பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். ரேஷன் பொருட்கள் முறையாக வந்தடைகிறதா, பொருட்களின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 53 கோடி செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுபாராவ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டவாள சீரமைப்பு பணிகளும் அரக்கோணத்தில் புதிதாக அமைத்து வரும் யார்டு பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் புதிய ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிறது. தற்பொழுது 12 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் அளவு கொண்ட பாதசாரிகள் நடைபாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும் இப்பணிகள் நிறைவு பெற்று பின்பு பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் செங்கல்பட்டு வழி மார்க்கத்தில் இரு வழி மார்க்கம் அடுத்த ஆண்டு முதல் டெண்டர் விடப்பட்டு பணிகள்

0: துவங்க வாய்ப்பிருப்பதாகவும், அரக்கோன் மிரேடிகுண்டா மார்க்கமும் அடுத்த ஆண்டு துவங்க வாய்ப்பிருப்பதாகவும், வில்லிவாக்கம் அம்பத்தூர் இடையே தற்பொழுது முதல் கட்டமாக 5 மற்றும் 6 தண்டவாளங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு சம்பா கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை வேளாண் மற்றும் கால்நடை துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பயன்கள் கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சக்தி மாற்றத்தின் சக்தி போதைக்கு எதிராக ஒன்றிணைவோம் தலைப்பில் மாணவர்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது, போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நலம், மனநலம் மற்றும் சமூக பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்து, போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டியது அவசியத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து, போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் அறிவேன், நான் அதற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், போதைக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுடன் முழுமையாக இணைந்து நிற்பேன், தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் வேறறுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் என்னால் இயன்ற உதவிகளை வழங்குவேன் என உறுதியேற்கிறேன் என போதைப் பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்கள்

0: அவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக்கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,000

0: 9,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில் அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் விரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், மார்டின் புரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எஸ் தம்பிதுரை அவர்கள். வணக்கம் தம்பிதுரை.
7: ஐயா வணக்கம்.
6: இப்போ பலதரப்பட்ட விவசாயிகளால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்புன்னு சொல்லிட்டு காட்டில் வந்து சோள பயிரெல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த ஆடு வளர்ப்புன்னு சொல்லும் போது எத்தனை ஆட்டுக்குட்டிலாம் வளர்த்துட்ருக்கீங்க நீங்கள்?
7: ஐயா, இப்போதைக்கு ஒரு 15 ஆட்டுக்குட்டி இருக்குது. அது வந்து நம்ம பண்ணையில் அப்படியே விட்டு வாப்பினா இப்போதைக்கு வளர்த்திட்டு இருக்கோம்.
6: ஆட்டுக்குட்டி என்ன மாதிரி ஆடு, என்ன வகை அது?
7: நம்ம விளையாட்டுக்குட்டிங்க தான், அந்த கருப்பு கலரில் இருக்கும். ஆனால் சொல்கிறது வந்து மேச்சேரி விளையாட்டுக்குட்டி. அது வந்து ஒரு 15 குட்டி இருக்குது. எல்லாம் வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்குது.
6: சரி, எப்படி வெளியிலேயே கட்டி வச்சுருங்களா? அதுக்குன்னு செட்டு கொட்டகை முறையில் இருக்கா?

0: இல்லை பட்டி போட்டு வெளியிலலாம், பட்டி போட்டு வெளியில் போயிட்டு காட்டிலெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு வருவாங்க, ஃபாரஸ்ட் ஓரத்துங்களில் அந்த மாதிரிலாம். இப்போல்லாம் எல்லாம் கொஞ்சம் மழை இல்லாதனால எல்லாம் வெளியில் வந்து மேய்ச்சலும் இன்னும் அதிகமாக இல்லை. ஸோ நம்ம செட்டுக்குள்ளறிய எல்லாம் வந்து இந்த கள்ளக்குடி, அப்புறம் தீவனத்தட்டுங்க, அப்புறம் அதுக்கு வந்து பலதானிய இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே போட்டு பண்ணி வளர்த்திக்கிறோம்.
1: பட்டியெல்லாம் போட்டு வளர்க்குறதில்ல, முன்னெல்லாம் ஒரு 100 ஆடு 200 ஆடு இருக்கும் பட்டி போட்டு வளர்த்துருப்பாங்க. இப்போ வெளியிலே வச்சு வளர்க்குறீங்க, சரி பரவாயில்லைங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்க்கலாம். சரி, இப்போ இந்த குட்டிகளை நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க?
0: நம்ம மேச்சேரி சந்தை, பெண்ணாகர சந்தை, நம்ம ஏரியூர்லேயும் வியாழக்கிழமை நாளில் சந்தைகள் கூடுது. அந்த மாதிரி போனோம்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி குட்டிங்களுடைய ரேட் இருக்கு. ஒரு 6500 6000 அந்த மாதிரிலாம் வளர்ப்பு குட்டிங்க வருது. அப்படி ஒட்டுக்கா வாங்கி வளர்த்தனம்னா ஒரு 6 மாதம். இப்போ பண்டிகை சீசனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கி வளர்த்துவோம். இப்போ 18 வருது, ஆமாம், தீபாவளி வருது, பொங்கல் வருது, இந்த மாதிரி வந்து ஊர் திருவிழாலாம் போடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வளர்த்தனோம்னா கரெக்டாக அந்த டைமில் நல்ல சேலுக்கு விற்றுலாம்.
1: கறிக்காக வாங்கி வளர்க்குறீங்க, உண்மையிலேயே கறி தேவை இன்றைக்கி அதிகமாக இருக்குது, எல்லோரும் அசைவம் சாப்பிட்றாங்க, கோழி விட்டு மட்டன் சாப்பிட்றதும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. சரி, அப்படி போகிறது நீங்கள் அந்த குட்டியை தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவீங்க அந்த குட்டியெல்லாம்?
0: குட்டிங்க வந்து நல்லா பால் குடித்து நல்லா குட்டி நல்லா லென்த்தாக ஷைனிங்காக இருக்கும், நல்லா நீட்டாக, அந்த மாதிரி குட்டியை பார்த்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம். இப்போ ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே வெயிட் லாஸாக, பால் குடிக்காமல், கொஞ்சம் லைட்டாக நோய்வாய்ப்பட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆடு வந்து 2 குட்டி 3 குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அதில் 2 குட்டி நல்லா திடதாத்திரமாக நல்லா பால் குடிச்சிட்டு நல்லா தினமுட்டியாக இருக்கும், அதை பிடிச்சி நல்லா நீட்டாக இருக்கும். வளர்ப்பு குட்டி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே நொஞ்சா மாஞ்சா அப்படி இருக்கும், அதை அந்த மாதிரி எடுக்க மாட்டோம், நல்லா நீட்டாக சவுண்டாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து எடுப்போம்.
1: குட்டி வளர்ப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பெரிய ஆடாக வளர்ந்தா கூட எதனால கொடுக்கலாம், புல்லு கொடுத்துடலாம், ஆனால் குட்டிக்கு வந்து சில உணவு முறையெல்லாம் குட்டி பால் கூட கொடுப்பாங்க, அது மாதிரி எப்படி குட்டி வந்து எப்படி கண்காணிப்பீங்க?
0: இல்லை, இப்போ வந்து நம்ம குட்டி எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா பால் குட்டியாக நாங்கள் எடுக்க மாட்டோம், அது வந்து மேவு புல்லுலாம் வந்து எடுத்துரும். பால் வந்து தாயாட்டுக்கிட்ட இருந்து பால் வந்து மறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குட்டியை நாங்கள் வந்து வளர்ப்பு குட்டியை எடுத்துக்கிட்டு வந்து வளர்ப்புமா தவிர, அது பால் குட்டியை வாங்கிட்டு வந்தால் நம்ம அது வளர்த்து கொண்டுகிட்டு வர்றது நாட்கள் எடுத்துக்கோம், அது இல்லாமல் ரொம்ப ரேரு. பால் குட்டியை வாங்கிட்டு வந்து நம்ம அதை நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாது, அது பால் மறக்கணும். தாய்கிட்ட இருந்து பால் மறந்ததுக்கு அப்புறம் தான் அது புல்லுலாம் சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம், தீவனம்லாம் சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு 6000 6500 வரைக்கும் 7000 வரைக்கும் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம செட்லேயே உள்ள விட்டு அப்புறம் ஒவ்வொரு தலையாக அதெல்லாம் சாப்பிட்டுக்கோ. நம்ம எல்லாம் வெளியிலேருந்து தலையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கட்டுவோம், தீவனத்தட்டுங்க, கள்ளக்குடி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படியே வச்சு உள்ள
1: கொடியெல்லாம் கள்ளக்குடியெல்லாம் கிடைக்கிறது இல்லை, எங்கே போய் எடுத்துகிட்டு வரீங்க ஆட்டுக்கு?
0: இல்லை, கள்ளக்குடி வந்து நம்ம தோட்டத்தில் நிலக்கடலை போட்டவங்க நிறையா விற்பனைக்கெல்லாம் இருக்குது. வெளியிலேருந்து இப்போ நிலம்பில்லு ரோல் பண்ணி விற்கிற மாதிரி கத்த 400 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க, ரோல் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அது ஒட்டுக்கா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வேச காலங்கள்ல, மழை இல்லாத காலங்கள்ல அது வந்து நம்மளுக்கு பயன்படுது.
1: பெரும்பாலும் எல்லாத்துக்குமே ஒரு நோய் ஒன்று பிரச்சனை இருக்குது, மனுஷனுக்கு இருக்குது, தாவரத்துக்கு இருக்குது, விலங்குகளுக்கு இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நோய் வைப்பட்டுச்சுன்னு, எப்படி ஆட்டுக்கு கண்டுபிடிக்கிறீங்க?
0: ஆட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ வளர்ப்பு குட்டியில் வாங்கிட்டு வந்த உடனே அதுக்கு வந்து பூச்சி மாத்திரை ஃபஸ்ட்டு போடணும். பூச்சி மாத்திரை போட்டோம்னா உள்ளே வந்து குடலில் வந்து இந்த பூச்சி கீச்சி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் தீவனம் சரியாக எடுக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து தீவனம் எடுக்கலைன்னா அதுக்கு லிவர் டானிக் அந்த மாதிரிலாம் வந்து மெடிக்கலில் போயிட்டு வெட்டினரிக்கிட்ட கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி சொன்னோம்னா தீவனம் சரியாக எடுக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து டானிக் கொடுப்பார். அதுக்கப்புறம் கடையில் போயிட்டு நம்ம மெடிக்கல் மருந்து கடையிலேயே இருக்குது, அங்கே போயிட்டு சொன்னாவே போதும், இப்போ கழிச்சல் இருக்குது, மேவு சரியாக எடுக்கலை, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் சொன்ன உடனே அவங்க அந்த டானிக் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து உடனே கொடுத்தோம்னா டக்குன்னு ரெடி ஆயிடுது.
1: சரி, இப்போ பார்க்குறோம் அது வந்து மேய்ச்சல் சொன்னீங்க, இங்கே வந்து கட்டி மேய்க்கிறீங்க. பெரும்பாலும் வெளியில் கூப்பிட்டு போனால் தான் நல்ல தீனியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் எங்கேத்துக்கு மேய்க்க கூட்டு போவீங்க?
0: வெளியில் வந்து பக்கத்தில் வந்து காடுங்கள்லாம் இருக்குது, அப்படி அந்த மாதிரி வந்து ஓட்டிக்கிட்டு போகிறது அதெல்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் அப்பா தாத்தாலாம் எல்லாம் பண்ணினாங்க, பிடிச்சாங்க, கரெக்டுங்களில் கரெக்டு ஓரத்துங்களில் இந்த மாதிரி பள்ளத்துங்களில் வேலிக்காலுங்களில் இந்த மாதிரிலாம் காட்டுங்களில் அப்படி மேய்ப்பாங்க. இப்போ எல்லாம் யாருங்க அந்த மாதிரி யாரும் கிடைக்கிறதில்ல, காலையில் போனால் மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் மேய்க்கணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலர் இன்னமும் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து பண்ணையில் வாங்கிட்டு வந்து பண்ணையிலேயே நாங்கள் விட்டு உள்ளே நல்லா ஓப்பனாக இருக்குது, பெரிய பண்ணை.

0: அதுக்குள்ளார ஃப்ரீயாக நல்லா விட்டுறோம். ரெண்டு மூணு இடத்துல அதுக்கு வந்து மேவுலாம் போட்டு வச்சிடறோம், கோதான மாதிரி. அதெல்லாம் எல்லாம் ஏறிக்கிட்டு எல்லாம் நீட்டாக சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே நல்லா ஃப்ரீயாக நல்லா விளையாண்டுக்கிட்டு உள்ளே நல்லா இருந்துக்குது.
1: ஏழைங்களோட மாடு ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய வருவாய்க்கு கை கொடுக்கறது, ஒரு சீட்டு கட்டுறதுக்கோ, ஒரு படிப்பு செலவுக்கோ, ஒரு கல்லூரி கட்டணம் கட்டுறதுக்கோ இந்த ஆடுங்களை இப்போ உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆடுகளை ஒன்றுக்கொன்று மந்தை இழுக்கும் போது ஒன்று ஒன்று முட்டிக்குதுங்க, சண்டை கிட்டுதுங்க, அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி என்ன பண்ணுதுங்க?
0: அது வந்து சீரியஸாலாம் எந்த ஆடும் வந்து இது பண்ணிக்கிறதில்ல. அந்த செம்பிளி ஆடுங்க மட்டும் டைரெக்டாக வந்து கெடா குட்டிங்களாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் போய் போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்து அடித்து முட்டுங்க. மற்றபடி இந்த வெள்ளாட்டு கடாய்ங்கெல்லாம் சும்மா வந்து கொஞ்சம் வயிறு என்ன பண்ண உடனே கொஞ்ச நேரம் அப்படியே, ஏன்னா நம்ம ஒரே தரமாக தான் வளர்ப்பு குட்டிகளாக வாங்குகிறோம். ஒரு ஒரு பட்டியில் வந்து நம்ம உடனே ரெண்டு பெருசு பெரிய ஆடு ரெண்டு சின்ன குட்டிங்களை அந்த மாதிரிலாம் நம்ம வளர்த்த போகிறதில்ல. ஒட்டுக்கா 15-20 ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்து வளர்த்துறோம், ஒட்டுக்கா வந்து சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒட்டுக்கா வாங்கிக்கிறோம். அதனால் வந்து ஒரே தரமாக இருக்குது. கொஞ்சம் வயிறு நம்பினோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட்டுக்கு இப்படி கால் எடுத்து எகிரிக்கிட்டு குட்டி மேலே குட்டி ஏறிக்கிட்டு அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஓப்பனாக தான் விட்டு
1: வளர்த்துறோம். இப்போ கிட்டத்தட்ட எத்தனை மாதம் வரைக்கும் வளர்த்துட்டு வருவீங்க? ஒரு 6-7?
0: இல்லை இப்போ பார்த்துக்கிட்டா இப்போ நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்து 6 to 7 months வளர்த்தனோம்னாவே நம்ம ஒரு 6,500 வாங்கிட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட 13,500, 14,000, 15,000 வரைக்கும் நம்ம விற்றுப்படுறோம். ஏன்னு கேட்டால் அந்த டைமில் பண்டிகை கண்டிகை வந்துச்சுனாலாம் ஒரு 2-3,000 சேர்த்தியே விற்றுப்படலாம். மற்ற டைம்லாம் வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்கும் ரேட்டு. அதனால் இப்படி என்ன பண்ணுவாங்க, பண்டிகை சீசனில் 4 பேர் சேர்ந்து ஒட்டுக்காக வாங்கி வெட்டி பங்கிட்டுக்குவாங்க. அதனால் நம்மளுக்கு வில்லேஜில் வந்து வளர்த்துறதுனால நமக்கு வந்து ஐயோ தேங்கி போகுது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப டிமாண்டு ஆட்டுக்கறிக்கு, ரொம்ப டிமாண்டு.
1: கிட்டத்தட்ட இப்போ ஒரு பட்டி ஆடுனா பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஆள் போட்டிருப்பாங்க, அந்த ஆள் வந்து கரெக்டில் ஓட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வருவாங்க. இப்போ 5 ஆடுன்னு வரும்போது இங்கே நீங்கள் விவசாயத்தையும் பார்த்தீங்க, இதுக்கு ஏதாவது தனியாக ஆள் போட்டுருங்களா ஆடு மேய்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு?
0: இல்லை இல்லை, இப்போ அதிகமாக ஆடுச்சுன்னா வெளியில் போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வெளியில் போனால் இந்த செனாயிங்க ஓனாயி அது இதுன்னு நிறைய பிடிச்சி போடுதுங்க. அது இல்லாமல் ஃபாரஸ்ட் பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கீழே நம்ம காட்டு ஓரங்கள்லாம் அப்படி மேய்ப்போம் பிடிப்போம். வெளியில் வந்து போட்டு மேய்ச்சோம் அப்படின்னா அது குட்டிங்க அங்கேயும் பொழுது நிற்கும், வெயிலெலாம் அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கும். நாம் வந்து அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் போய் மேய்ச்சிக்கிட்டு ஒரு ஆள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மேய்ச்சிக்கிட்டு அழகா வந்து இப்ப எப்படி வந்து பண்ணையில கோழி வளர்த்துறாங்க அந்த மாதிரி நாமளும் வந்து பண்ணையில வந்து போட்டு ஃப்ரீயா வளர்த்துறோம். அதுக்கு உண்டான தீவனத்தை போட்டு விட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்குறோம்.
1: விவசாயம் வந்து ஒரு பயிர் இல்லாம கலப்பு பயிரா, ஆடு மாடு கோழி வைக்கணும், மற்ற பயிரெலாம் கலந்து வந்தால் தான் ஓரளவுக்கு லாபத்தாயிட்ட முடியும். அது ஆடுகள் வந்து ஒரு தனி பங்கு வைக்குது விவசாயத்துக்கு ஒரு லாபமா. சரி, ஆடு பத்தி நிறைய சொன்னீங்க.

0: அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சோளம் போட்டிருக்கீங்க, தேக்கு மரம் கூட நிறைய இருக்குது. தேக்கு மரம் முக்கியம் கொடுத்து நிலத்தெல்லாம் நிறைய நட்டுறீங்க, எத்தனை தேக்கு மரத்தை நட்டு வச்சுருங்க?
1: தேக்கு மரம் ஒரு 400 தேக்கு மரம் இருக்கு. அப்புறம் தேக்கு இலைங்க, தேக்கு இலைங்களும் வந்து கொக்கியில் அறுத்து போட்டு அதையும் கட்டினோம்னா அதுவும் சாப்பிட்டுக்குது. இப்போ சோளத்தட்டு வந்து, சோளத்தட்டும் அது மாட்டுக்கும் யூஸ் ஆகிக்குது, ஆட்டுக்கும் யூஸ் ஆகிக்குது. சாப் கட்டர் வச்சு எல்லாம் பொடியாக கத்திரிச்சு கூடையில் அள்ளி வச்சோம்னா அப்படி போட்டு ஆட்டை நல்லா சாப்பிட்டுக்குது.
0: எவ்வளோ போட்டிருங்க சோளத்தட்டு?
1: சோளத்தட்டு ஒரு 1/2 ஏக்கர் இருக்குது. சோளத்தட்டு 1/2 ஏக்கர் இருக்கு.
0: சரி, இப்போ இதுக்கு எப்படி நீர் பாசனம் பண்ணணும்? எப்படி சோளத்தட்டுக்கு?
1: சோளத்தட்டுக்கு இப்படி வாரம் ஒரு தண்ணி, ஒரு 1.5 மாதம்

0: அறுப்புக்கு வந்துடும். பூட்டை வைக்கிற தருணத்தில் புடையிலேயே அறுத்துருவோம். அறுத்தோம்னா அதுக்கப்புறம் அப்படியே டெய்லி அறுத்துக்கிட்டே வர வேண்டியதான். லாஸ்ட்டாக ஒரு அந்த காயிற டைமில் அறுத்து காய வச்சு எடுத்து கட்டி வச்சுக்குவோம். அது கள்ளக்குடி மாதிரி அது அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து.
1: மாட்டுக்கு சோளம் எல்லாமே பண்ணுறீங்க. இப்போ தேக்குன்னு போது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்குது, கொஞ்சம் தடிமனாக இருக்குது, இன்னும் நிறைய ஆண்டுகள் வளரணும். எப்போ நட ஆரம்பிச்சுங்க இந்த தேக்கெல்லாம்?
0: தேக்கு ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. 10 வருஷம் ஆகிடுச்சு. எப்படி பார்த்தாலும் இன்னும் 10 வருஷத்துக்கு மேலானா தான் அது ஒரு ஈல்டுக்கு வரும். அது மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தேக்கு வந்து வளருது.
1: சரி, இந்த மண்ணுக்கு ஏன் வரல?
0: இந்த மண்ணுக்குன்னா எல்லாம் கொஞ்சம் அந்த நரம்புகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வராது. இப்போ ஃபாரஸ்ட்டுங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லா மலை புலிகிற இடத்துல அங்கெல்லாம் நல்லா 20 வருஷம் 30 வருஷத்து மரங்கள்லாம் இருக்குது. தோட்டத்துங்கள்லாம் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது. திடீர்னு வந்து மழை பெய்யல, திடீர்னு கிணத்துல தண்ணி இல்லை அப்படிங்கும்போது அது காய விட்டு நிறைய பிரச்சனையை சந்திக்கிறதா இருக்குது. அதனால் மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் தேக்கு வருது.
1: சரிங்க. இப்போ தேக்கு நடும்போது நீங்கள் அப்பப்போ வெளியில் போயிடுறீங்க, மற்ற வெளியில் இருக்கிற விவசாயினா தேக்கு பாட்டு நட்டுட்டு போயிட்டு அது பராமரிப்பு தேவையில்ல, அது பாட்டுக்கு வளர்த்துறது, விவசாயம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஏதாவது உரம் கொடுக்குறதா, தண்ணி கொடுக்குறதா, இல்லை பராமரிப்பு முறை ஏதாவது பண்ணிக்கலாம், அது பாட்டு நட்டுட்டு கிடக்குறதா?
0: இல்லை, தேக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி விடணும். தண்ணி விட்டோம்னா சீக்கிரம் வளரும். தண்ணி விடலை ஆனால் வந்து தேக்கு வந்து வறட்சியில் வளர்கிற பயிர் தான். வறட்சியில் வந்து அது அதாவது தண்ணி இல்லைன்னா கூட அது தாங்கி வளரும், ஆனால் லேட்டாக வளரும். இப்போ வந்து தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விட்டோம்னா குயிக்காக வளரும், ஆனால் அதுக்கும் வந்து மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் அது பயிர் வருது.
1: இப்போ கிட்ட 10 வருஷம் இதெல்லாம் அறுக்க முடியாது, அறுத்து எந்த விற்பனையும் பண்ண முடியாது, எதுவும் எந்த பொருளும் பண்ண முடியாதுல்ல?
0: இப்போல்லாம் ஒன்றும் அந்த முட்டு மரத்துக்கு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ரொம்ப கம்மியாக கேட்பாங்க முட்டு மரம் அந்த மாதிரி. அதோட அளவு இருக்குது, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசானா மட்டும்தான் ஒரு வாசகாலுகள்னா கூட அந்த ஜன்னலுக்கு தட்டுங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டத்துக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து 20 வருஷத்துக்கு மேலாகணும். அது பயிரிட்டிருக்கிற அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து தான் அது தேக்கு வந்து. இப்போ 400 தேக்குன்னா 10 தேக்கு நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் மீதி நெட்ட மாதிரியாகவும் இருக்குது. அந்த இடத்துல வந்து எல்லாம் மண்ணோட தன்மையை பொறுத்து தான் மாறுபடுது.
1: சோளம் தேக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்து பார்த்தா தென்னை மரமும் ஒரு முக்கிய பங்கு. நீங்கள் விவசாயத்தில் பயிர் பண்ணுறத விட இந்த மாதிரி மரங்களுக்கு தான் அதிகம் ஈடுபட இருக்கீங்க. தென்னை மரம் எத்தனை வச்சுருக்கீங்க?
0: தென்னை மரம் இருக்குது, ஒரு 50 தென்னை மரம் இருக்குது. தென்னை மரமும் வச்சு கூட இப்போ 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாமே காப்பு தான், எல்லாம் பொள்ளாச்சி நெட்டை குட்டை வாங்கினது, கண்ணு 350க்கு வாங்கினது, குழி வெட்டினது 100, அதுக்கு வந்து வேப்ப முன்னாக்கு மணல் குழி வெட்டினது எல்லாம் பார்த்தா ஒரு கண்ணுக்கு 600 ரூபா ரேஞ்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது 50 தென்னை மரம் வச்சு எல்லாம் பூட்டையில் இருக்குது. அது பருப்புக்கு தான், நெட்டை குட்டை பருப்புக்கு தான்.
1: இப்போ பார்க்கும்போதே தெரியுது, நிலத்தை பார்க்கும்போதே தெரியுது, ஆட்கள் பற்றாக்குறையினால இப்படி மரங்கள் நடுறதும் ஒரு சின்னதாக ஒரு சோளத்தட்டை நடுறது அப்படின்னு நினச்சின்னு பண்ணிட்டுருக்கீங்க. இது முக்கிய ஆதாரமாக இருக்குது நீர் தான், ஒரு போதுமான நீர். இப்போ மழை வந்து பொய்த்து போனது, எல்நினோ தாக்கத்தினால ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மழை வந்து வரதில்லை, வெயிலின் தாக்கம் அதிகமாகும், மாறுபட்ட வானிலையாக இருக்கும்போது நம்ம நிலத்தில் தண்ணி எப்படி இருக்குது?
0: இப்போ வந்து மழை இல்லாதனால நமக்கு வந்து கிணத்துல வந்து நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சி போச்சு. கிணற்றுலையும் வந்து தண்ணி வந்து குறைவாக இருக்குது, போரில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நாளுக்கு நாள் வந்து தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது. மழை பெஞ்சிட்டா அது நிலத்தடி நீர் மட்டும் உயரும், இல்லை இப்படியே போச்சுன்னா கம்பல்சரி எல்லாமே தண்ணி வந்து ட்ரை ஆகிடும், கிணத்துலையும் சரி போர்லேயும் சரி. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகற ஒரு சூழல் ஏற்படும். குடிக்கிறதுக்கே இல்லைங்கும் போது அப்புறம் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியாது.
1: ஒரு கலப்பு பணியமாக பண்ணிட்டு வரீங்க, இந்த விவசாயத்தில் உங்களுக்கு உதவியை யார் பண்ணுறாங்க? நீங்கள் ஒருத்தரே பண்ணிட்டுருக்கீங்களா, வேறு யாராவது இருக்காங்களா?
0: இல்லை, வீட்டில் அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்காங்க. அம்மா உதவியாக இருப்பாங்க. அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருக்காரு. அம்மா கூட இருக்காங்க, அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுறாங்க, அப்புறம் அது ஒய்ஃப் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிக்கிறோம்.

0: அடுத்தது கால்நடையில் மாடு என்ன?
1: மாடு ரெண்டு மாடு இருக்கு, பால் கறக்குது காலையிலையும் சாயந்தரமும் பால் ஊத்துறோம். அதான் பால் மாடு ரெண்டு இருக்கு.
0: என்ன வகை அது?
1: அது வந்து இந்த ஜெர்சி மாடுங்க.
0: ஜெர்சி மாடு தான். இதுக்கான தீவனம்லாம் எப்படி?
1: இதுக்கான தீவனம் தான் சோளத்தட்டு இருக்குது, தீவனத்தட்டு இருக்குது, எல்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் நிலம் பில்லு வந்து ரோல் பில்லு இருக்குது.
0: ரோல்னா எப்பயாவது வந்து சண்டைக்கு வந்து சேல் வரும், எங்கே போய் வேண்டாம் இந்த ரோல்லாம்?
1: இந்த ரோல் வந்து இப்போ லாரிங்கெல்லாம் பொள்ளாச்சியிலேருந்தோ இல்லை அந்த மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து வெளியிலேருந்துலாம் நிறையா வருது. அப்படி வரும்போது ரோடு பாயிண்ட்டுங்கெல்லாம் இப்படிலாம் வரும்போது போயிட்டு நாங்கள் வாங்கிப்போம். ரோல் வந்து ஒரு ரோல் வந்து ஒரு 250 ரூபா சீசனை பொறுத்து. இப்போல்லாம் வந்து 230 ரூபா 230 ரூபாய்க்கு கிடைக்குது. கொஞ்சம் இன்னும் ரொம்ப மழை பெய்யலை அப்படின்னாலாம் 300 400

0: ₹100 வரைக்கும் போகும்.
1: சரி, எத்தனை ரோல் வாங்கி வச்சுக்கீங்க நீங்கள்?
0: நான் ஒரு 50 ரோல் வாங்கி வச்சுருக்கேன். அது குறைய குறைய அதுக்குள்ளே மழைக்கெல்லாம் வருமானு பார்க்குது. அப்படி இல்லைன்னா மறுபடியும் 50 ரோல் வாங்கணும்.
1: என்ன 50 ரோல்? என்ன ஒரு 3-4 மாதத்துக்கு வருங்களா?
0: ஆ வரும், அவ்வளோ வரும். 2 மாடு தான், இதை கம்மி சேர்த்து ஓட்டிக்கலாம்.
1: ம்,
0: அது இல்லாமல் அதுக்கு தீவனமும் இருக்குது இல்லை, மாட்டுக்கு தண்ணி தெளிப்பு, அது புளஸ் தண்ணி, தீவனம், பூசா, புண்ணாக்கு, இந்த மாதிரி எல்லாம்.
1: சரி, இப்போ பாலின் தேவை அதிகமாக இருக்குது, கறக்கூடிய பால் எங்கள் சொசைட்டியில் ஊட்டிங்கன்னா கிடைக்காத ஊற்றிடுறீங்களா?
0: தனியார் நிறுவனம், தனியார் சொசைட்டி, வீட்டாண்டேந்து வாங்கிக்கிறாங்க. அமிர்தா நிறுவனத்துக்கு நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம்.
1: சரிங்க தம்பிதுரை, ஒரு பண்ணை இல்லாமல் கலப்பு பண்ணி தான் பண்ணால் தான் விவசாயத்துலேருந்து ஒரு வெற்றி கொடி நாட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம் வயதில் ஒரு கடின உழைப்பு கொடுத்து நீங்கள் ஒரு கோழி பண்ணை அமைக்கிறதோ, ஆடு வளர்க்குறதோ, மாடு வளர்க்குறது, தீவன பயிர் போடுறது, தேக்கு வளர்க்குறது, தென்னை மரம் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கடின உழைப்பு கொடுத்து நீ விவசாயத்தில் ஒரு முன்னணியாளர் இருக்கீங்க. எங்கள் ஊரில் தொடர்ந்து விவசாயம் பண்ணிங்க செய்யுங்க. இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய நேர்முகத்தை தந்தமைக்கு பண்பலை சார்பாக நன்றிகள்.
0: ஐயா நன்றி, நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எஸ் தம்பிதுரை அவர்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் இ ஏ பிரபாகரன்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.

0: நிலையத்தில் நேரம் 8:00. நேயர்களை கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244300 என்றும், மற்றொரு எண்களாக 94861010 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244301 என்றும், மற்றொரு எண்களாக 94865020 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பிலும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாங்கள் அவரை அன்னியப்பன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, மூளை இதயம் இல்லாத உயிரினம் எதுங்க?
1: உயிரினம்?
0: நத்தை என்பது தவறான பதில். நன்றி.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா. அம்மா, உங்க இணைப்பு சரியா கேட்கல. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான கேள்வி, உலகில் அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னா அது எதுங்க? விடை தெரியுங்களா? இல்லைங்க. தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா, வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: மங்கள்பிரகாஷ். சரிங்க
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: மனித உடல்ல பிறப்பு முதல் இறப்பு வரை வளராத ஒரு உறுப்புனா அது என்னங்க?
1: பிறப்பு முதல் இறப்பு வரை வளராத உறுப்புங்களா? அதாவது கண்ணு. இதுங்க
0: சொல்லுங்க.
1: கருவிழி,
0: சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இப்ப வந்து ஒவ்வொரு நாள் இருக்குங்க, திங்கள், செவ்வாய், புதன், அந்த மாதிரி நாட்கள்ல ஒரு நாள்ல பிறந்தா குழந்தை வந்து புத்திசாலியா இருக்கும்னு சொல்லுவாங்க, அது என்ன நாள்?
1: முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: வணக்கம். சொல்வார் பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் சாவாகட்டை சென்னை விவசாயி ஏ முருகன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க சார்.
0: தமிழகத்தின் முதல் செய்தித்தாள் என்னங்க?
2: முதல் செய்தித்தாள் சார், தினமலர்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி.
2: நன்றி.
0: இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: சக்கரவர்த்தி மஞ்சள்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, உலகின் மிக ஆழமான கடல் அகழி எதுங்க?
3: அட்லாண்டிக் பெருங்கடல்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: தருமபுரி மாவட்டம் கடத்தூர் இருந்து உமர் பாரிக் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
4: கேட்கல.
0: சூறாவளிகள் அதிக அளவில் உருவாகும் ஒரு பெருங்கடல்னா அது என்னங்க?
4: பசிபிக் பெருங்கடல்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
9: மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.

0: நிலையத்தில் நேரம் 8:06. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: தர்மபுரி மாவட்டம் ஆம்பியல் பஞ்சாயத்துல பஞ்சபுர கோயில்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க.
0: மனிதனுக்கு வந்து எத்தனை கழுத்து எலும்பு இருக்குங்க?
1: கழுத்து எலும்பு

0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசிலன், கோடமாட்டப்பட்டீங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க, முயற்சி பண்ணுங்க.
0: தமிழகத்தின் நுழைவாயில் எதுங்க?
1: தூத்துக்குடி.
0: தூத்துக்குடி சரியான விடை.
1: ஐயா
0: ஐயா, உங்களுக்கான அடுத்த கேள்வி
1: சொல்லுங்களா?
0: இல்லைங்க, நாங்கள் கேட்குறோம். தமிழ் மொழி செம்மொழியாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? நன்றி. இனிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: காரிமங்கலம் வட்டம் ஜெனிச்செட்டிப்பட்டி பீமராஜா.
0: பீமராஜன் ஐயா,
2: சொல்லுங்க ஐயா,
0: உங்களுக்கான கேள்வி
2: கொடுங்க ஐயா.
0: தமிழகத்தில் முதல் முதலில் அச்சிடப்பட்ட புத்தகம் என்னங்க?

0: இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: காரிமங்கல வட்டம் ஜெனிச்செட்டிப்பட்டி பீமராஜா.
0: பீமராஜனையா,
1: சொல்லுங்கய்யா.
0: உங்களுக்கான கேள்வி
1: கொடுங்கய்யா.
0: தமிழகத்தில் முதல் முதலில் அச்சிடப்பட்ட புத்தகம் என்னங்க?
1: தமிழகத்தில் அச்சிடப்பட்ட புத்தகமா?
0: ஆமா.
1: எந்த இடங்கய்யா?
0: ஐயா,
1: எந்த ஆண்டு?
0: ஐயா, ஆண்டு இல்லைங்க. எந்த?
1: தம்பிராண்டு வணக்கம்.
0: தம்பிரான் வணக்கம், சரியான விடை. உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
1: கொடுங்க.
0: ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை முறை சுவாசிக்கிறாங்க?
1: 20,000 மேல்.
0: 20,000, சரியான விடை. உங்களுக்கான கடைசி கேள்வி, உலகில் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனது யாருங்க?
1: உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறது? ஐயா, எந்த ஆண்டுங்க? அமெரிக்கா?
0: இல்லைங்கய்யா, தவறு. நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். ஏறுவடிவட்டி
0: ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாங்களா? பத்திரிகையே வெளிவராத ஒரு நாடு இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க.
2: பத்திரிகை வெளியே வராத நாடுங்களா? வாய்ப்பு. நன்றிங்க.
0: நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா பெறுகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
6: தருமபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங்

0: காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
3: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: நிலையத்தில் நேரம் 8:19. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க சண்முக சுந்தரம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் வந்து பரப்பு அடிப்படையில் தமிழ்நாட்டு வந்து எத்தனையாவது இடம்?
1: 7வது இடம்.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி
1: கொடுங்க ஐயா.
0: தமிழகத்துடைய எல்லை முனை அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு பகுதியுடைய எல்லை முனை எதுங்க?
1: தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியின் எல்லைமுனை, நான் நினைக்கிறேன் இது கன்னியாகுமரி. அந்த மாவட்டம்
0: இல்லைங்க. தவறான பதில், நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா.
0: சரிங்க,
2: மூன்று கேள்விமே
0: உங்களுக்கு எளிமையை கொடுத்துடலாங்களா?
2: எளிமையை கொடுத்துறீங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, சந்திர கிரகணம் எந்த மாதிரி நாள்ல உருவாகுங்க?
2: சந்திர கிரகணம் எந்த மாதிரி நாள்? அது பாத்தீங்க ஐயா, பௌர்ணமி நாள் நினைக்கிறியா?
0: முழு நிலவு நாள். சரியான விடை. உங்களுக்கு இன்னொரு கேள்வி கொடுத்துடலாம். இலங்கை அதிபருடைய பதவி காலம் எத்தனை வருஷங்க?
2: இலங்கை அதிபர் பதவி காலம்னா ஐயா, அது சேரன் தீவு தானே, அது பழைய பெயர்.
0: ஐயா நான் கேட்கற கேள்வி என்ன, நீங்க சொல்ற பதில் என்ன?
2: ஐந்தாண்டுங்கய்யா.
0: இல்லைங்க, தவறான பதில். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, உங்களுக்கு சரிங்க, உங்களுக்கான ஒரு எளிமையான கேள்வி
2: கண்டிப்பா.
0: அமெரிக்க அதிபருடைய பதவி காலம் எத்தனை வருஷங்க?
2: நான்கு
0: ஆண்டுகள். சரியான விடை. இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம், நான் கருத்தம்பட்டி மணி பேசுறேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கேளுங்க.
0: சரிங்க, இப்போ சந்திர கிரகணம் கேட்டோம், சூரிய கிரகணம் எந்த நாளில் உருவாகும்?
3: அமாவாசை நாளில் உருவாகும்.
0: சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி
3: சொல்லுங்க.
0: சிவப்பு நிறம்

0: பச்சை நிறமும் கலக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வண்ணம் என்னங்க?
1: சிகப்பு நிறமும்
0: பச்சை நிறமும்.
1: பச்சை நிறமா? நீலம்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான கேள்வி, சரிங்க, வானவில் தோன்றக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னா காலையில எந்த திசையில தோன்றும், மாலையில எந்த திசையில தோன்றும்?
2: காலையில மேற்கு திசை.
0: காலையில மேற்கு திசை.
2: மாலையில கிழக்கு திசைங்க.
0: சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி, சாம்சங் செல் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த நாட்டு நிறுவனங்க?
2: சாம்சங் நல்ல ஞாபகம் இருக்கு.
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா, ஒரு கேள்வி கேட்டு இணைப்பு துண்டிக்கப்பட்டது, மறுபடியும் பேசலாமா?
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி
3: கொடுங்க.
0: வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஊர் எதுங்க?
3: ஐயா, தஞ்சாவூர்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
3: நன்றி ஐயா.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
9: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில் துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: தருமபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 ஆண்டு திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
12: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
17: அணில் கொழுக்கட்டை மாவு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: JSW நியூஸ் டீல், ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ் டீல் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
3: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ்.

0: ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:34. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
6: மதிகன் பல்தீந்து. ரமணி.
5: ரமணி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
6: கேளுங்க.
5: ஏழைகளின் தேக்கு என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் என்னங்க?
6: மாமரம்.
5: மாமரம் தவறான பதில், நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
7: என்ன
5: ஊருங்க? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, உலகில் அதிக அளவில் விளையக்கூடிய ஒரு காய்கறினா என்னங்க?
7: உருளைக்கிழங்கு.
5: உருளைக்கிழங்கு சரியான விடை. இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அருவி, அது
7: என்னங்க?
5: ஐயா, நீண்ட மௌனமாக இருக்கக்கூடாது. இல்லைங்க, தவறான பதில். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
8: ஹலோ.
5: வணக்கம்.
8: தர்மபுரியிலிருந்து சுந்தரராஜன்.
5: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
8: ஆ, கேட்கலாம்.
5: நம்ம உடம்புல வந்து ரொம்ப கடுமையான பகுதி அப்படின்னு சொன்னால் என்னங்க?
8: பல்லோட எனாமல்.
5: கரெக்ட், சரியான விடை சொல்லிட்டீங்க. சரிங்க, உங்களுக்கு அதே சம்மந்தப்பட்ட கேள்வி, மனித உடலில் வந்து மிகப்பெரிய எலும்புன்னா எதுங்க?
8: நம்ம தொடை எலும்பு.
5: சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலகில் பள்ளிக்கூடத்தை முதன் முதலில் உருவாக்கியவர்கள் யார்?
8: புரியல.
5: உலகில் முதன் முதலில் பள்ளிக்கூடத்தை உருவாக்கினவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறோம்.
8: நம்ம இந்தியாக்காரங்க.
5: இல்லைங்க, தவறான பதில்.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
8: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: தர்மபுரி

0: மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நிறைவு பெற்றது இன்றைய இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. இதுவரை உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்றத்தில் இன்று

0: alongside England, Pakistan and Wales in Pool D, while the Indian women will face China, England and South Africa in their Pool D campaign. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes taxation bill to strengthen country's manufacturing ecosystem, attract investment and create jobs. Finance Minister Nirmala Sitharaman assures UPI transactions to remain free. Legislation granting legal recognition to digital banking records as evidence also gets nod from Parliament. Parliamentary Affairs Minister Kiran Rijiju urges opposition to allow Lok Sabha to function for Home Minister Amit Shah's statement on student protest-related issues. Protests intensify in Jharkhand over recruitment exam irregularities after clashes between student and police during assembly march in Ranchi. 80th Independence Day celebrations to showcase Yuva Shakti and its contribution to Viksit Bharat by 2047. National song Vande Mataram to be sung from the ramparts of Red Fort for the first time. Heavy rainfall forecast for Himachal Pradesh and East Rajasthan tomorrow. And FIH Hockey World Cup 2026 begins later this week with new format as quarterfinals are scrapped. India drawn in men's and women's Pool D. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் விதம் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருக்கும் கணக்கெடுப்பு பணிக்காக எத்தனை வீடுகள், எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட பகுதி ஒதுக்கப்படுகிறது சார்?
4: கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1st முதல் ஆகஸ்ட் 30th வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா, இந்த ரெண்டு கிரைட்டீரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் எதாக இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்டெல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவல் வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போகிறப்ப எந்தெந்த வீட்டிலெல்லாம் பதிலளிக்கக்கூடிய லெவலில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டிலலாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறப்பையே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீட்டிலலாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டிலலாம் இருக்கிறாங்க ஆனால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற நபர் அங்கே இல்லை, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்ணுறதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க. இந்த 30 பீரியடில் முடிஞ்ச அளவுக்கு 200 வீடுகள்லையும் அவங்க தகவல் வந்து சேகரிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்லை ரொம்ப வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க வரவே இல்லை, அப்படிப்பட்ட வீடுகள் மட்டும் அது லாக்டு டேட்டா கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்க ரீச் அவுட் பண்ணுவோம். அவங்களுக்கு எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியுமே நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த பர்டிகுலர் டயத்தில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுமே இல்லை. அவங்க லீவ் நாள்லையும் போகலாம், சாட்டர்டே சண்டே லீவ் நாள்லையும் போய்க்கலாம். அது அந்த கணக்கெடுப்பாளரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கே நம்ம விட்டுருக்குறோம். நீங்கள் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியில் இந்த 200 வீடுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை 30 கால நீங்கள் சேகரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம்.
3: அதாவது தகவல்களை சரியான முறையில் சேகரித்து சேகரிக்கணும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்றது. வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வந்து அந்த பணியும் போது பார்த்தீங்கன்னா சார், பிஎல்ஓஸ் நம்பர் வந்து அவங்களுடைய இணையதளத்துலேயே இருக்கும். இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த கணக்கெடுப்பாளரோட எண் வந்து அவங்க நம்ம கொடுத்துட்டு போவாங்களா அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு, இல்லை அதற்கு வந்து பிரத்யேகமாக ஏதாவது இணையதளம் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்?
4: அந்த மாதிரி ஒரு வசதி வந்து நம்ம சென்சஸில் ஏற்படுத்தி கொடுக்கல. இப்போ பிஎல்ஓனா பிஎல்ஓ வந்து அவங்க வீட்டுக்கும் வருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பூத்துன்னு ஒன்று இருக்கும், அங்கே நம்மளை வர சொல்லுவாங்க, அங்கே அவங்க நம்ம போகலாம். பட் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க உட்காந்து பணியாற்றுற மாதிரி ஒரு பிளேஸ் இல்லை, இவங்க தான் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டாவது, இது நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போனால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் காண்டாக்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன் சார், என்னோடய கேள்வியெல்லாம் இப்போயே கேட்டுருங்க, நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து மெயினாக வீடு

0: ரிலேட்டடான தகவல்கள்லாம் நம்ம சேகரிக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி இவங்க அந்த விவரங்கள்லாம் சேகரித்தா தான் சரியாக இருக்குன்றதுனால மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. இவங்க மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம், கணக்கெடுப்பாளர் போகிறவங்க ஒரு வேளை வந்துட்டு அவங்க வீட்டில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது மொபைல் இருக்கும் அவங்கக்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் யாராவது வேறவங்க இருந்தாங்கன்னா இவங்க வாங்கிக்கிடுவாங்க, நான் வர்றேன்னு சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்தளவுக்கு தான் வசதி இருக்குது.
1: இப்போது அரசு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கணக்கெடுப்பு பணி அப்படின்னு தொடங்குற போதே வந்து சொன்னது சரியான தகவல்களை மக்கள் வழங்கணும் அப்படின்றது தான் முதல் விஷயமாக வந்து சொல்கிறாங்க. இந்த சரியான தகவல்கள் வழங்குறது எந்த அளவுக்கு இந்த பணியை வந்து வெற்றிகரமாக நிறைவு பெற செய்யும் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறதே சென்சஸ் ஆக்ட் 1948 மற்றும் சென்சஸ் ரூல்ஸ் 1990 இதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த கணக்கெடுப்பை நடத்துகிறோம். இந்த ஆக்ட்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களோட கடமை என்னென்னா, கணக்கெடுப்பாளர் அவங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை கொடுக்கலனா அதுக்கு வந்து வேறு வேறு இதுவும் மெசர்ஸும் இருக்கும். நம்ம வேண்டுகோள் விடுக்கிறதும் வந்து அதுதான், மக்கள் எந்த அளவுக்கு சரியான தகவல்களை கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு திட்டமிடலுக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் மக்கள் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வர்றப்ப மக்கள் வந்து எந்த ஒரு அச்சமும் இன்றி ஒரு தயக்கமும் இன்றி அவங்க வந்து முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த டேட்டாவும் செக்யூர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். அதை பற்றியும் என்ன தகவல்கள் வந்து கொடுக்குறாங்களோ இது எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே இதை வந்து பப்ளிஷ் நம்ம பண்ண போகிறதில்ல. இவங்க கொடுக்குற தகவல்கள் இப்போ வந்து டிஜிட்டல் மொபைல் ஆப்பில் தான் வர்றதுனால இவங்க சொல்லி ரெக்கார்ட் ஆனோன்னே நேரடியாக அது செர்வரில் தான் போய் சேவ் ஆகுமே ஒழிய வேறு எங்கேயுமே இந்த டேட்டாவை வந்து நம்ம பரிமாற போகிறதில்ல, எங்கேயுமே ஷேர் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த ஒரு ஹெசிடேஷனும் மக்களுக்கு தேவையில்லை. அவங்க சொல்கிறது அந்த கணக்கெடுப்பாளர் கூட அதை சேவ் பண்ண முடியாது, நேரடியாக சர்வருக்கு தான் போயிடும், அது எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகாது. லாஸ்ட்டாக நம்ம டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட டேபிளேஷன் ஃபார்மெட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது ஆண் பெண் இந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். இண்டிவிஜுவலான பெனிஃபிட்ஸோ ஸ்கீம்ஸோ கூட வந்து இவங்க கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால் மக்கள் நம்பி சரியான தகவல்களை வழங்கணும்னு நாங்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்று சரியான தகவல்களை வழங்குவாங்க நம்பலாம் சார். மேலும் இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்குது சார், இது நிறைய பேரோட சந்தேகம், என் வாயிலாக வந்து நான் கேட்குறேன். தனி வீடு இருந்தால் அங்கே போயிட்டு கணக்கெடுக்கிறது அப்படின்றது ஒரு வகை, ஆனால் இப்போது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கொடுத்து நான் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடுகள் வந்து இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் போகும்போது கணக்கெடுப்பாளருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க, எப்படிலாம் அவங்க வந்து அதை எதிர்கொள்ளலாம் சார்?
0: இந்த கணக்கெடுப்புக்கு வந்து அந்த சென்சஸ் ஹவுஸ் நம்பர்னே தனியாக வந்து ஒரு அது க்வெஸ்சன்லேயும் இருக்குது, சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்னு. இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த ஒரு பில்டிங்லேயே வந்து நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருக்கலாம். நம்ம அதுக்கு வந்து பேஸாக என்ன வச்சுருக்கோம்னா அதில் எத்தனை கிச்சன் இருக்குது அப்படின்றத வச்சு தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்க பசங்க ஈவன் அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட எல்லாம் ஒன்றா வசிக்கலாம், ஒரே கிச்சனாக இருக்கும். அப்போ நம்ம அது ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதே இது வந்து இவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து அவங்க கிச்சன் வச்சுருக்கிறாங்க, தனியாக சமைச்சு இது பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெண்டு ஃபேமிலியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஒரு பில்டிங்லேயே எத்தனை கிச்சன் இருக்குது நம்ம கணக்கெடுப்பாளரோட வசதிக்காண்டி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க, எத்தனை கிச்சன் இருக்குது, அவங்க தனியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத இதை வச்சு அவங்க செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்டெல்லாம் இண்டிவிஜுவல் யூனிட்டாக தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். இந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம், முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. ஒரு ஏரியா அவங்களுக்கு 200 வீடுகள் இருக்கிற ஏரியா இருக்குன்னா அந்த பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களால பார்த்துட முடியும். அதை வச்சு தான் பிளாக்கே கார்வ் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் மொதல் ஒரு வாரம் வந்து அவங்க ஏரியாவை ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம அவங்களுக்கு ரவுண்ட்ஸும் போக சொல்லியிருக்கோம். அது அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கா, தனி இண்டிவிஜுவல் வீடுகளாக இருக்கா, நார்மலான சின்ன ஊர்களில் வந்து தனித்தனியான வீடுகள் தான் இருக்கும், இல்லாட்டி 1, 2, 3 மாடி இந்த மாதிரி தான் இருக்கும், சென்னை மாதிரி மாநகரங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நீங்கள் பை வாக் போய் அசஸ் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு வேளை நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பிரிக்கிறது எப்படி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். பேசிக்காக வந்து ஒரு பில்டிங்கில் எத்தனை கிச்சன் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் வசிக்கிறாங்க அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக தான் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது.
1: நிச்சயமா சார், இன்னொரு 2-3 சந்தேகங்கள் இருக்குது சார். என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க, ஒரு திருமண வயதில் அந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்க, இன்னொரு 4-5 மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை அடுத்த ஆண்டு இந்த 2ம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். அப்போது வந்து இவங்க திருமணம் நடந்த பிறகு அதை வந்து அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி நான் எனக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து நான் இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் இருந்தேன், இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபேமிலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொல்லணுமா, அதற்கான ஏதாவது குவெஸ்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கா?
0: இல்லை அந்த மாதிரி

0: நம்ம இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ரிலேட்டடாக இல்லை அட்ரஸ் ரிலேட்டடாக நம்ம எங்கேயுமே கேள்விகளும் கேட்க போகிறதில்ல, அவங்கக்கிட்ட தகவலும் நம்ம சேகரிக்கிறது இல்லை. இந்த முதல் கட்டம் இரண்டாம் கட்டத்தில் நம்ம ஒரு லைனில் சொல்லணும்னா, முதல் கட்டத்தில் நாட்டில் வந்து எத்தனை வீடுகள் இருக்குது ப்ளஸ் கட்டுமானங்கள் என்ன இருக்குது. நம்ம முதல் கட்டத்தில் வந்து வீடுகள் இருந்தால், மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருந்தால் அவங்கக்கிட்ட முழுக்க முழுக்க இந்த 33 கேள்விகளையும் கேட்டு டேட்டா சேகரிக்கிறோம். இல்லை வீடுகள் அல்லாத கட்டடங்கள், ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதில் பேசிக்கான சில விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். பொதுவாக வந்து எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் வருது. இரண்டாம் கட்டத்தில் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம்னா, March 1, 2027 இந்தியாவில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து, அதான் ஒரு பேஸ் லைன் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதனால் நம்ம இங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம், இந்த அட்ரஸ் மாறிடுமோ அந்த மாதிரி மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ ரெஃபரன்ஸ் டேட்டா. அதனால் இங்கே அவங்க கொடுத்துட்டாலே போதும், இந்தியா ஃபுல்லாகவே ஆமாம், இன்னொன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா போதும், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொடுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் வந்து நான் சென்னையில் இருக்கிறேன், அடுத்து நான் மதுரைக்கு போயிடுறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டு அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: நிச்சயமா சார், இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு அவங்க சொந்த ஊர்ல வீடு இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பணி நிமித்தமா வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்க அட்ரஸ் கொடுக்கும்போது பெர்மனன்ட் அட்ரஸ் எனக்கு இதுதான் அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணணுமா சார்?
0: இல்லை, நம்ம அட்ரஸ்ன்னு சொல்லி பெர்மனன்ட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ் அந்த மாதிரி நம்ம கேட்கறது இல்லை. இப்போ அவங்க சொந்த வீட்டில், சொந்த வீடு ஒரு ஊரில் இருக்குன்னா அந்த வீட்டில் யாராவது வசிக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து அவங்களோட சொந்த வீடாக இல்லை ரெண்டட் ஹவுஸாக வாடகைக்கு இருக்காங்களா நம்ம கேட்குறோம். கேட்டதுக்கப்புறம் அந்த வீடுகளை பற்றின கேள்விகள் தான் இருக்கும்போது அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அவங்க வந்து பணி நியமித்தமாக வேறு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வீடை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து இது உங்களோட சொந்த வீடா இல்லை வாடகை வீடா நம்ம கேட்போம். அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கேட்க போகிறோம். வேறு இதில் வந்து நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. ஒருவேளை அவங்க வீடு காலியாக இருந்தால் அதை வந்து காலியாக இருக்குன்னு நம்ம போட்டுருவோம்.
1: அப்போ காலியாக இருக்கிற வீடுகளுடைய கணக்கெடுப்பும் இதில் இருக்குது?
0: இல்லை, காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸே வராதுல்ல. அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அது வந்து வீடு காலியாக இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த காலியாக இருக்குன்னு மார்க் பண்ணிடுவாங்க அந்த வீட்டை.
1: நிச்சயமா சார். ஏன் கேட்டேன்னா, இப்போ ரெண்டு வீடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வீடுமே அவங்களுக்கான கணக்கில் வந்துருமா அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி.
0: ஆமாம், அவங்க 4 வீடு இருக்குல்ல, 5 வீடு இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இவருக்கு 5 வீடு இருக்குது அப்படின்ற தகவல்லாம் இதில் வராது. அந்த வீட்டில் அப்போ அந்த நேரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடு ரிலேட்டடான தகவல்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அவர் தான் ஹவுஸ் ஓனரா இல்லை ரெண்டடுக்கு இருக்கிறாரான்னு கேட்டிருப்பாங்க. யாருமே இல்லை, ஒரு 3 வீடு வச்சுருக்கார், ஒரு வீட்டில் அவர் இருக்கார், ஒரு வீடு வாடகைக்கிட்டு இருக்கார், ஒரு வீடு காலியாக இருக்குன்னா டீட்டெயில் சொல்கிறதுக்காக இருந்தால் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இல்லாட்டி அந்த வீடு காலின்னு தான் இருக்கும், ஓனர்ஷிப் வந்து இதில் ரிஜிஸ்டர் ஆகாது, எங்கேயுமே வராது. ஓனர்ஷிப் ரிலேட்டடான
1: நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதுலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ பெருசு, இதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த சீரிய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நல்லாவே புரியுது சார். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: நான் இதில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவங்க என்ன தகவல்கள் வந்து சேகரிக்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே செக்யூர்டு, அது ஆக்ட்லே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, எனக்கு கார் வந்து நான் கொடுத்துருக்கேன் கார் இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, அதையும் வந்து அவங்க நினைக்க தேவையில்லை. ரெண்டாவது, இவங்க கொடுக்குற அந்த தகவல்களை தான் வச்சு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கீமுன்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறது இல்லை. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து கொடுத்து அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: நிச்சயமா சார், நாட்டு மக்களுடைய நலனுக்காக அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாக கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய தகவல்கள் வாயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஏன் அவசியம், அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.
0: நன்றி.

0: தருமபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: தர்மபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
8: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.
9: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி பாலக்கோடு மல்லுப்பட்டியில் சுயம்பாக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் 8 திருவிழா August 10 to 12 வரை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது எம் வெங்கடேஷ், நெல் அரிசி மண்டி, கிருஷ்ணா ஸ்டுடியோ, மல்லுப்பட்டி.
0: தர்மபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
13: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமழை.

போட்ட மாமி, உன் தலையை கொஞ்சம் காமி, நான் காவடி ஆட்டம் ஆடி உன்னை அடக்க வந்த சாமி. தாமணி போட்ட மாமி, உன் தலையை கொஞ்சம் காமி, நான் காவடி ஆட்டம் ஆடி உன்னை அடக்க வந்த சாமி. நான் காவடி ஆட்டம் ஆடி உன்னை அடக்க வந்த

0: செம்போ டை சம்போ செம்போ டை.
1: பொழுது போன நேரம் பார்த்து இருந்து போற வந்தாராம், கொழுந்து வெத்தலை அடிச்சு கொடுத்து கூட இருக்க சொன்னாராம். பொழுது போன நேரம் பார்த்து விருந்து போ

ஆடி ஆட்டம் ஆடி உன்னை அடக்க வந்த சாமி சாவணி போட்டம் மாமி உன் தலையை கொஞ்சம் காமி சாவணி போட்டம் மாமி உன் தலையை கொஞ்சம் காமி

நிறைவு பெற்றது இன்றைய இடைவிடாத இசை மழை. இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள், டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:19.

நேயர்களை நீ கேட்கலாம். சுகமான ராகங்கள், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்காலைக்கு வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94868110 என்றும், மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94866520 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்று தருமபுரி மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும்.

0: இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் ஜெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் பஞ்ச கல்யாணி.
0: சரிங்க,
1: அந்த படத்திலிருந்து அடி அடியே வாங்கடின்ற அற்புதமான பாடல் இரவு நேரத்தில் அனைவரும் கொடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:27. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: தருமபுரி மாவட்டம் கடத்து சார்பில் சரவணன் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பட்டிக்காட்டு பொண்ணையா படம்.
0: சரிங்க, பாட்டு
1: ஒரு வருஷம் காத்திருந்த கையில்
0: என்னங்கய்யா
1: அனுப்பினாரு. பத்தன் தொடர்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:31. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க ஐயா.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமி டைலர்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாடல் குடியரசு கோயில்.
0: சரிங்க,
1: அதுல இருந்து ஆடலுடன் பாடல் என்று கேட்டு பாடல் கொடுங்க. அனைத்து நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:38. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: தருமபுரி பாச பண்பலை 102.5-க்கும் ஏற்காடு பண்பலை 103.7-க்கும் அதை இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அன்பு அறிவிப்பாளர் ஆகிய அனைவருக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிற நேய உருவாகிய தும்மலி உழவு தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவான இரவு வணக்கங்கய்யா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பார்த்தால் பசி தீரும் என்ற திரைப்படத்திலங்கய்யா, பிள்ளைக்கு

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:42. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க ஐயா.
1: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தர்மம் திரைக்காகும் பட்டிலிருந்து அந்த பாடல் கொடுங்க. நன்றிங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:47. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க. மோகன், தருமபுரி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் நல்லவன் வாழ்வான். பாடல் குற்றால அறிவியலே குறித்தது போல இருக்கிறதா?
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:51. சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தை பட்டி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு ரோஜாப்பூ வைக்கிற ஒரு பாடல், அனைத்து நேயருக்கும் ஒரு பாடல் போடணும் நினைக்கிறேன். நன்றி.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: அந்த அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: தர்மபுரி ராஜாத்திலிருந்து வாஜிக்கொடுக்கிற விஜயம் பேசுறேன். நலமா இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து சிட்டுக்குருவி.
0: சரிங்க.
1: பாடல் வந்து பொண்ணுதான் பொண்ணு நின்னது நின்னது. அந்த பாடல் கொடுக்க அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும்.
0: என்ன பாடலுங்க?
1: சிட்டுக்குருவி வந்து பொண்ணுதான் பொண்ணு நின்னது நின்னது. பெரிய மாசத்துக்கு பங்குனி மாசம் தகுதியான
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:00. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: லலிதத்திலிருந்து வெண்ணிலம் தருமபுரி மாவட்டம்.
0: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் சூரியகாந்தி. பாட்டு வந்து பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.

நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: buildings collapsed in cities across western Colombia today after a powerful 7.4 magnitude earthquake struck. And that is the end of this news bulletin.
1: अब सुनिए आज शाम 6:30 बजे
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:00 குரலோசை, 6:10 இணைத்தனும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, 7:00 காலை வணக்கம். முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமுருக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் புதிய தடம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் தீவனம் தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:25 வயல்வெளி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, 8:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு, 8:30 ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள், அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், உறங்கும் முன் ஓர் சிந்தனை. அநீதிக்கு எதிராக வன்முறையற்ற எதிர்ப்பு சக்தியாக உண்மையை பற்றி கொள்வதே சத்தியாகிரகம் என்று மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.